0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:55. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் கூத்தாடும் என தொடங்கும் பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில்.

நேரம் 6:23:20. தேனிசையில் அடுத்த பார்த்தசாரதி என தொடங்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

நேரம் 6:31:50. தேனிசையில் அடுத்த உலகம் யாவையும் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார்.

0: மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் வாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறும்

0: அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தா ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித திரிபாடி. அத வார்த்தாஹ. சுவேந்து அதிகாரி அத்ய பஷ்சிம பங்கால ராஜ்யஸ்ய பிரதமஸ்ய பாஜ்பேதி தலஸ்ய முக்கியமந்திரி ரூபேண சபத கிரஹணம் கரிஷ்யதி. கொல்காத்தா நகரஸ்ய பிரிகேட் பரேட் கிரவுண்ட் இத்யத்ர சபத கிரஹண சமாரோஹ ஆயோஜ்யதே. பிரதானமந்திரி நரேந்திர மோடி, கிரஹமந்திரி அமித ஷாஹ, பாஜ்பா அத்யக்ஷ நிதின் நவீன, கேந்திரிய மந்திரிணஹ, NDA சாசிதானாம் ராஜ்யானாம் முக்கியமந்திரிணஹ ச சபத கிரஹண சமாரோஹே பாகம் கிரஹிஷ்யந்தி இத்யபேக்ஷாஸ்தி. பூர்வம் ஹ்யஹ ஸ்ரீ அதிகாரி வர்யஹ ராஜ்ய பாஜ்பா விதாயிகா தலஸ்ய நேதா நிர்வாசிதஹ அபவத். கொல்காத்தா நகரே கிரஹமந்திரிணஹ அமித ஷாஹஸ்ய உபஸ்திதௌ விதாயக தலஸ்ய சபா அபவத். சபாயாஹ அத்யக்ஷஹ ஸ்ரீ ஷாஹ அவதத் யத் சர்வே பிரஸ்தாவாஹ சுவேந்து அதிகாரிணஹ பக்ஷே ஏவ ப்ராப்தானி. பாஜ்பா விதாயிகா தலஸ்ய நேத்ருத்வே நிர்வாச்சனானந்தரம் ஸ்ரீ அதிகாரி பஷ்சிம் வங்கஸ்ய ராஜ்யபாலேன RN ரவினா சஹ மிலித்வா ராஜ்யே பிரதமம் பாஜ்பா நேத்ருத்வஸ்ய சர்வகாரஸ்ய நிர்மாணாய பிரதிஜ்ஞாம் பிரதத்தவான். விதானசபா நிர்வாச்சனே பாஜ்பேதி தலம் ஐதிஹாசிகம் விஜயம் ப்ராப்னோத். TMC தி தலஸ்ய 15 வருஷாணாம் சாசனம் ச சமாபிதம். புதுச்சேரி ராஜ்ய ராஷ்ட்ரிய ஜனதாந்திரிக கடபந்தனஸ்ய முக்கியமந்திரி பதஸ்ய பிரத்யாஷி என் ரங்காசாமி இத்யேஷ உபராஜ்யபாலேன கே கைலாசநாதன் வர்யேண சஹ மிலித்வா அக்ரிம சர்வகாரஸ்ய நிர்மாணாய பிரஸ்தாவ பிரதத்தவான். ஸ்ரீ ரங்காசாமி பஹுசங்கியாயாம் விதாயகானாம் சமர்த்தன பத்ராணி உபராஜ்யபாலாய சமர்ப்பிதவான். ரக்ஷா அனுசந்தான விகாச சங்கடனேன DRDO இத்தியனேன பாரதீய வாயுசேனையா ச குருவாசரே ஒடிசா டடஸ்ய சமீபே டாக்டிக்கல் அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் ஆக்மெண்டேசன் தாரேதி சஸ்திரஸ்ய பிரதமோட்டயன பரீட்சணம் சஃலதையா சம்பாதிதம். தாரேதி பாரதஸ்ய பிரதமா ஸ்வதேசியா கிளைட் சஸ்திர வ்யவஸ்தாஸ்தி யா மார்க நிர்தேசித யுத்தோபகரணான் யதார்த்த நிர்தேசித சஸ்திரேஷு பரிவர்த்தயதி. துபை நகரே பாரதஸ்ய வாணிஜ்ய தூதாவாசேன சமுத்ரே மிருதஸ்ய ஏகஸ்யாஹ நௌகாயாஹ பாரதீயஸ்ய சாலக தலஸ்ய மிருத்யோஹ விஷயே சோகஹ பிரகடிதஹ. ஏகஸ்மின் சாமாஜிகாந்தரஜாலியே பட்டலே சந்தேசே கான்சுலேட் ஜெனரல் இத்யனேன கடனைஷா துர்பாக்யபூர்ணம் உக்தம். சஹ போதஸ்ய ஸ்வாமினா சஹ நிரந்தரம் சம்பர்க்கே அஸ்தி. அதிக விவரணானி ச அன்வேஷ்டும் பிரயாசரத அஸ்தி. தூதாவாசேன ஆஸ்வாசிதம் யத் அஸ்மின் விஷயே சர்வவித சஹாயம் பிராதான்யேன பிரதியந்தே. ஹொர்முஜ் ஜலசந்தியாம் கதிரோதஹ தா தீவிர அபவத் யதா சயுக்த ராஷ்ட்ர சங்கஸ்ய சுரக்ஷா பரிசதி அமெரிக்கா சமர்த்தித்தஸ்ய பிரஸ்தாவஸ்ய பிராரூபம் ஈரான தேசேன நிராகிருதம். தத்தோஷபூர்ணம் ராஜநீதினா பிரேரிதஞ்சாஸ்தி இதி உக்தம். தெஹரானேன உக்தம் யத் அயம் பிரஸ்தாவ விவாதஸ்ய சமாதானே சஹாயம் ந கிருத்வா அவைத ரூபேண காரியம் கர்த்தும் பிரேரயிஷ்யதி. தெஹரானேன சயுக்த ராஷ்ட்ர சங்கஸ்ய சதஸ்ய ராஷ்ட்ரான் பிரஸ்தாவிதஸ்ய பிரஸ்தாவஸ்ய சமர்த்தனம் ந கர்த்தும் பிரார்த்திதம். IPL கிரிக்கெட் கிரீடாயாம் கதராத்ரௌ தில்லியாஹ அருண ஜேட்லிதி கிரிக்கெட் கிரீடாங்கணே கொல்காத்தா நைட் ரைடர்ஸ் தலேன தில்லி கேபிட்டல்ஸ் தலம் அஷ்டஸ்தோபைஹி பராஜிதம். அத்ய ஜெயபுரஸ்ய சவாய் மானசிங்க கிரீடாங்கணே ராஜஸ்தான் ராயல்ஸ் தலம் குஜராத் டைட்டன்ஸ் தலம் சம்முகீகரிஷ்யதி. கிரீடாயாஹ ஆரம்பஹ சாயம் சார்த சப்தவாதனே பவிஷ்யதி. பிரியாஹ ஸ்ரோதாரஹ சம்ஸ்கிருத ஜகதா சம்பத்தைஹி விபின்னைஹி க்ரியாகலாபைஹி சம்வலிதஸ்ய சம்ஸ்கிருத சாப்தாஹிகீதி விசிஷ்ட கார்யக்ரமஸ்ய பிரசாரணம் ஆகாஷ்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ரசகுளிக்கலு, 12 மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, 11:10 மயூரத்வஜ உபாக்கியானம், இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் திருவையாறு டி அன்னசுவாமி பாகவதர், 2:30 திரைகானம், 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 7:50 8:40 திரைகானம், 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலதா, ஆர்தினி, உத்தரா ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு கலையன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 8:40 திரைவானில், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
2: நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க, இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.
4: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
5: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
4: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
5: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
4: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
5: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
4: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: ఐక్యరాజ్య సమితి భద్రతా మండలిలో అమెరికా మద్దతుతో ప్రవేశపెట్టిన తీర్మాన ముసాయిదాను ఇరాన్ తిరస్కరించడంతో హర్ముజ్ జలసంధి వద్ద ప్రతిష్టంభన మరింత తీవ్రమైంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ఈ మధ్యాహ్నం 12:30 తెలుగులో జాతీయ వార్తలు వింటారు.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்தா அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த அதிகாரிக்கே இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள் ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13 தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல்கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்ல உள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15 தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர்

இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2வது உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2வது உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே GT சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் BJP மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர்

0: கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 100.1 FM கோல்டில் திரையிசை பாடல் கேட்கலாம். உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடிய பாடல்.

0: காலத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 100.1 FM கோலில் திரையிசை பாடல் கேட்கலாம். உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராஜா கையவெச்சா. திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியது.

0: ಘಟನಾ ಸ್ವಯಂ ಹಿ ಘಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: நேரம் 8:40 நிமிடம். ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். கேட்க இருக்கும் பாடல் பையா, திரைப்படத்திற்காக ராகுல் நம்பியார் சைந்தவி பாடியது.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒன்னும் இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: நாளேடுகளில் இன்று பேறுகால சர்க்கரை நோயை தடுக்கும் சிகிச்சை திட்டத்தை சோதனை முயற்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்படுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ பொது தேர்வில் தேர்ச்சி அடையாத சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வரும் ஜூன் மாதம் தேர்வில் அவர்களை தேர்ச்சி பெற வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கல்வித்துறை இணை ஆணையர் தெரிவித்தார். பிளஸ் டூ பொது தேர்வில் 95.20% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 0.17% அளவுக்கு தேர்ச்சி அதிகரித்துள்ளது. இந்த தேர்ச்சியில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக, அதனால் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டியை காணவரும் ரசிகர்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் CSK கிரிக்கெட் லிமிடெட் இணைந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அதன்படி போட்டியை காண மின்னணு அல்லது காகித பயணச்சீட்டு வைத்திருப்பவர்கள் அதில் உள்ள பிரத்யேக QR குறியீட்டை மெட்ரோ நிலைய நுழைவு வாயிலில் ஸ்கேன் செய்து இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: சாட்சி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா? SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
4: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகாலத்தில் நிறைவான பாடல் வெப்பம் திரைப்படத்திற்காக நரேஷ் பாடியது.

0: ஒலித்தேந்து பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அம்மராவம்மா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அடுத்து ஸ்ரீ கமலாம்பிகாயாம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவரண கிருதி சகானாராகம் திஸ்ர திருப்பட தாளம்.

நேரம் 9:33. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருணாநிதி இல்லலோ என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக வந்தே மாதரம் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சரணு சரணு. ஆனையா இயற்றியது செஞ்சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 10:30 40 நொடி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நீங்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் அக்னிசாட்சி திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம், சரிதா.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்ட். ஒலிக்கு இருக்கும் பாடல் போக்கிரி ராஜா திரைப்படம். பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா.

0: அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: சுகுமான ராகங்களில் கேட்கலாம் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம். பீமா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடல்.

திரைக்கானத்தில் தொடரும் பாடல். மத்ராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி ரூப்குமார் ரத்தோடு ஆண்ட்ரியா ஜெர்மையா பாடியது.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு

0: பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரைகானத்தில் நிறைவான பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திற்காக கார்த்திக் சின்மை பாடியது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி. குரளமுதம் கேட்கலாம்.

0: வில்லானது பணிந்து வளைவது எதிரில் இருப்பவர் மீது அம்பு எய்து தீமை செய்வதற்காகத்தான். அதுபோல பகைவர் வளைந்து பணிவதையும் தீமை நிகழ்த்தத்தான் என்று கருத வேண்டும். குறள் எண் 827 அதிகாரம் கூடா நட்பு.
1: சொல் வண்ணம் உன்னார்கண் கொள்ளற்கவில் வணக்கம் தீங்கு குறித்தமையான்.
0: வில்லானது பணிந்து வளைவது எதிரில் இருப்பவர் மீது அம்பு எய்து தீமை செய்வதற்காகத்தான். அதுபோல பகைவர் வளைந்து பணிவதையும் தீமை நிகழ்த்தத்தான் என்று கருத வேண்டும். குறள் எண் 827 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் 12:30. 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, 1:10 மயூரத்வஜ உபாக்யானம். இசை பேரூரை நிகழ்த்தியுள்ளவர் திருவையாறுடி அன்னசுவாமி பாகவதர். 2:30 திரைகானம். 3:00 கன்னட நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்திரா. 7:10 7:50 திரைகானம். 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பித்ரன் கஸ்தூரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர் தினி, உத்தர ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு கலை அன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் 12:03. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரைகானம். மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா, பி சுசீலா பாடிய பாடல்.

திரைக்கானத்தில் கேட்கலாம் ஏஎம் ராஜா பி சுசீலா குரல்களில். ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கு இருக்கும் பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன்.

0: ஒலித்த பாடல் காதலிக்கு நேரமில்லை. திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியது.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் தொடரும் பாடல் பாமா விஜயம். பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி குழுவினர்.
3: அரபு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

0: సూచిస్తున్నాయని తెలిపారు. ఈ సమావేశంలో 2030 దిశగా భారత్ ఈయు సంయుక్త సమగ్ర వ్యూహాత్మక ప్రణాళిక అంశాన్ని కూడా ఆమె ప్రముఖంగా ప్రస్తావించారు. ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా ఈరోజు జైపూర్లోని సవాయ్ మాన్సింగ్ స్టేడియంలో జరిగే మ్యాచ్లో రాజస్థాన్ రాయల్స్ గుజరాత్ టైటన్స్తో తలపడుతుంది. ఈ మ్యాచ్ ఈ రాత్రి 7:30 ప్రారంభమవుతుంది. కాగా నిన్న రాత్రి ఢిల్లీలోని అరుణ్ జైట్లీ స్టేడియంలో జరిగిన మ్యాచ్లో ఢిల్లీ క్యాపిటల్స్పై కోల్కతా నైట్ రైడర్స్ 8 తేడాతో విజయం సాధించింది. రెండు రోజుల పాటు జరిగిన ఇండియన్ ఓషన్ డైలాగ్ నిన్న న్యూఢిల్లీలో ముగిసింది. పరివర్తన చెందుతున్న ప్రపంచంలో హిందూ మహాసముద్ర ప్రాంతం అనే ఇతివృత్తంతో ఈ సదస్సు జరిగింది. హిందూ మహాసముద్ర ప్రాంతంలోని కీలక పరిణామాలు, ఎదురవుతున్న సవాళ్లపై చర్చించడానికి ఐఓఆర్ఏ సభ్యదేశాలు, సీనియర్ అధికారులు, విధాన రూపకర్తలు, నిపుణులు ఈ సదస్సులో పాల్గొన్నారని విదేశాంగ మంత్రిత్వ శాఖ ఒక ప్రకటనలో తెలిపింది. ఆకాశవాణి వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరొకసారి. పశ్చిమ బెంగాల్లో తొలి బీజేపీ ముఖ్యమంత్రిగా సువేందు అధికారి ప్రమాణం చేశారు. ఈ ప్రమాణ స్వీకారోత్సవానికి ప్రధానమంత్రి నరేంద్రమోదీ, పలువురు కేంద్ర మంత్రులు హాజరయ్యారు. బ్రిక్స్ శిఖరాగ్ర సదస్సు 2026లో భాగంగా 5 రోజుల వ్యవసాయ కార్యవర్గపు అంతర్జాతీయ సదస్సు ఈరోజు మధ్యప్రదేశ్లోని ఇండోర్లో ప్రారంభమవుతుంది. రవీంద్రనాథ్ ఠాగూర్ 160వ జయంతి సందర్భంగా ఉపరాష్టపతి సిపి రాధాకృష్ణన్, ప్రధానమంత్రి నరేంద్రమోదీ ఆయనకు ఘనంగా నివాళులర్పించారు. ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా ఈరోజు జైపూర్లో జరిగే మ్యాచ్లో రాజస్థాన్ రాయల్స్ గుజరాత్ టైటన్స్తో తలపడుతుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ వార్తల్లో కలుసుకుందాం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி

0: 2 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளி

0: பயணிகளுக்குச் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்சி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 10 நொடி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அருளரசு இயற்றியது, ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்திருக்கிறார். எல்ஆர் ஈஸ்வரி பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்.

தொடரும் பாடல் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் இயற்றியது. இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ் பாடலை பாடியிருக்கிறார். எல்லார் அஞ்சலி.

லோகத்திலே மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே தான் ரொம்ப பெருமை அடையணும், தான் ரொம்ப நல்லவன் எல்லாரும் தன்னை கொண்டாடணும், தன்னுடைய கீர்த்தி எல்லாராலையும் கொண்டாடப்படணும், தனக்கு சமானமாக ஒற்றுமையே கிடையாதுங்கிற ஒரு நிலைமையை தான் அடையணும்னு யாவரும் ஆசைப்படுறேன். நியாயம் இந்த பெருமையை அடைவதற்கு சத்தியம் தர்மம் ஒழுக்கம் இதை தவிர வேறு வழி கிடையாது. அப்படி சத்தியம் தர்மம் ஒழுக்கம் நமக்கு படிய வேணுமையானா அதை போதிக்கும்படியாக உள்ளதான ஈஸ்வரனுடைய வாக்குகளான வேதங்களுக்கு நாம் கொஞ்சம் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்ட மகான்களில் தர்மபுத்திராதிகள். தர்மபுத்திரால் தன்னுடைய வாழ்நாளில் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆகாரத்தை தியாகம் பண்ணினாள். சரீர சௌக்கியங்களையெல்லாம் லட்சியம் பண்ணலை, தன்னுடைய வாழ்க்கையை புறத்தாளுடைய சௌக்கியத்துக்கே உபயோகப்படுத்திகிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட மகானுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நாம் கேட்டு நாம் ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையில் இருக்குது. தியாகம் தியாகம்னு சொல்கிறதுல எதை தியாகம் பண்ணுறதுன்னா விடுறது தான், கெட்ட குணங்களை விடுறது, அதுக்கு தான் தியாகம்னே வேணும். சில பேர் தியாகம்னு சொன்னால் நல்ல சத்தியத்தை தியாகம் பண்ணிவிடாது, சில பேர் நியாயத்தை விட்டு விடுறா. இதில் எல்லாம் பெருமை அடைய முடியாதுன்னு காண்பிச்சு மகத்தான சரித்திரம் இது இந்த மயூர துவஜோபாக்கியம். தர்மபுத்திரர்களை போல மகானுபாவால் கிடையாது பஞ்சபாண்டவாள். நியாயமான

முறையிலே தர்மத்தை காப்பாத்தி சத்தியத்தை காப்பாத்தினாள், எல்லையில்லாத துன்பத்தை அனுபவிச்சாள். சத்திய தர்மத்தை காப்பாற்றுறவனுக்கு என்னைக்கும் கஷ்டம் உண்டு வெளிப்படையான பார்வையில். ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சூட்சம் ஒருத்தருக்குமே கிடையாது. அதற்கு காரணம் என்னன்னா, பகவான் கிருஷ்ண பரமாத்மா பின்னோட இருந்தார் அவனுக்கு. அப்போதுதான் தெய்வத்தினுடைய பலம் உண்டாகும். அப்படி அரும்பாடுபட்டு அந்த கௌரவாளோட யுத்தம் பண்ணி தன்னுடைய ஸ்வராஜ்யத்தை சம்பாதிச்சால் தர்மபுத்திரன், அப்படி சம்பாதிச்சும் அந்த உத்தமனுக்கு தாம் ராஜ்யத்திற்காக பெரியதோப்பனார் பிள்ளைகளோட சண்டை போட்டு அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினோமே, துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் முதலான பெரியோர்களையெல்லாம் கொன்னுட்டோமே, இந்த பாபம் நம்ம விட்டு போகணுமேன்னு ஒரு கவலை இருந்தே அவருக்கு. மகான்களுக்கு இது தோணிக்கொண்டே இருக்கும். அதற்காக அஸ்வமேதம்ங்கிறதான ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பித்தார். தனக்கு ராஜ்யம் கிடைச்ச பிறகு அதனுடைய முறை என்னென்னா, அந்த குதிரைக்கு அலங்காரம் பண்ணி பூமியை பிரதட்சம் பண்ணுவதற்காக விட்டுடுற வழக்கம். அது பூமண்டலத்தை பிரதட்சம் பண்ணிட்டு வரணும். அது இவனுக்கு சமானமான வீரன்கள் ஆறாவது இருந்தால் அதை கட்டிவிடுவான். அவளை ஜெயிச்சு குதிரையை திருப்பி அழைச்சின்னு வந்தால் தான் யாகம் பண்ண முடியும். அப்படி குதிரைக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சார். அர்ஜுனன் அந்த குதிரையை காப்பாற்றுவதற்கு சேனையோடு புறப்பட்டான். தர்மபுத்திர தம்பி அர்ஜுனன் 18 நாள் மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சவன். கிருஷ்ண பரமாத்மா தேரில் இருந்து அந்த அவனுக்கு ஜெயத்தை தேடி கொடுத்துருக்கார். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மனுஷ சுபாவத்துக்கு ஒரு கட்டியாருன்னு பேர் வாங்கினதும் கொஞ்சம் தலையில் கனம் வர வழக்கம். இந்த நிலைமையில கொஞ்சம் கிருஷ்ண பரமாத்மாவை கொஞ்சம் மறந்து கொடுற தெரிஞ்சு கூட வந்து கொடுத்தோம். அந்த குதிரையை ரட்சிப்பதற்காக தேரில் உட்கார்ற சமயம் கிருஷ்ண பரமாத்மாவை கூட கூப்பிடாத தேரில் உட்காந்தான். பகவான் கிருஷ்ணருக்கு கவலை, நம்ம ஞாபகம் இல்லாமலும் இவன் போகிறானே, இவனுக்கு சங்கடம் இல்லாத வரணுமே, நாம் பின்னோட போகணுமேனு சுவாமி கணச்சார். அர்ஜுனா என்ன உறவுட்டா போல் இருக்கேன்னார். ஆஹா, அப்படி ஆமாம் நான் ஐயாச்சு, இல்லை நானும் உன்னோட வரலான்னு பார்த்தேன், உன்னோட வந்தால் அப்போ ஊர்கள்லாம் பார்க்கலாம்னு நினச்சேன் பான்னு நினச்சாங்க. அப்போ டைம் ஆச்சு, சீக்கிரம்னா புறப்படுங்க வரணும். உன்னை விட பக்தன்லாம் எனக்கு இருக்கான், உன்னை விட வீரன்லாம் இருக்கான்னு உனக்கு இந்த ட்ரிப்பில் காமிக்கிறேன்டான்னு சுவாமி மனசுக்குள்ள. அர்ஜுனன் பின்னோட புறப்பட்டாரா, புறப்பட்டு அநேக தேசங்கள் யாத்திரை பண்ணிட்டு வர. அப்படி வர்றதான காலத்தில் நர்மதா நதி தீர பக்கத்துக்கு வர்றார். அங்கே மயூரத்வஜன்னு ஒரு ராஜா, மயூரத்வஜன்னு மகாவீரன், கிருஷ்ண பக்தன், பிரதி தினமும் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்காமல் இருக்க மாட்டான். அப்போ இருக்கட்ட, அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு அவனும் ஒரு குதிரையை விட்டுருக்கான். அவனுக்கு தாமிரத்வஜன் ஒரு புள்ளை, அவன் மகாவீரன். அந்த பையன் அந்த குதிரையை ரட்சிச்சுக்கிட்டு அவன் சேனையோடு வரான். இங்கே தர்மபுத்தருடைய யாக ரட்சணைக்கு அர்ஜுனன் குதிரையோடு வரான். இந்த ரெண்டு சேனையும் ஒரு பக்கத்தில் வந்து ஒன்று சேர்ந்தது நர்மதா நதி கரை பக்கத்தில். வந்தால் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டார். அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணான்னா என்ன, இதற்கு ஒரு சேனை வருது, பெரிய கூட்டம் வருதே, என்ன தெரியலையேன்னா. அர்ஜுனான்னா என்னன்னு, உள்ள கீழே குதித்து ஊருக்கு போடலான்னு பார்க்குறேன்னா, இதற்கு ஒரு பெரிய சேனை வருது. அவன் மயூரத்வஜனுங்கிற மகாராஜா பெரிய மகாவீரன், அவனுடைய புள்ள தாமிரத்வஜன், அவனோட உத்தராலையும் சண்டை போட முடியாதப்பா, அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னு தெரியுது, அந்த குதிரை இறக்க வர்றது, நாமும் இறக்க போகிறோம், இதில் சண்டை நேரும் போல் இருக்கு, இதில் எனக்கு பயமாக இருக்குது, நீ எப்படி பண்ணுவியோ நான் எல்லாத்துக்கும் இறங்கி ஊருக்கு போகிறேனேன்னு சுவாமி இப்படி சொல்கிறவரா. அர்ஜுனன் என்ன பேசுகிறான் பதில் சொல்கிறான்னு பார்த்தார். கிருஷ்ணமனே பார்த்தாதே சமய புடே மத கடீன தாமிரத்வஜாதியோத்தா லாவில சகலாகி மிருத்யு சாவாட்டே. ரொம்ப பயமா இருக்கப்பா எனக்கு, தாமிரத்வஜன் பேர் அவனுக்கு, அவனோட யுத்தம் பண்ண முடியாது, இவா யாகம் பண்ணான்னு சேர்ந்தா நான் ஒன்னா கூட வாண்டான்னு சொல்லிருப்பேன், நான் உள்ள இறங்கி போறேனேன்னா சுவாமி. கிருஷ்ணான்னா அர்ஜுன், என்னடாப்பா நீ என்னத்துக்கு பயப்படுற, நான் தான் இருக்கேன். ஆஹா, அப்போ சரி. ஆக்ராய வதனம் தஸ்ய ஸ்தப்த கர்ணோ சரணேன உத்தத்தேனேனோ சடயாமாச பாரதம். ரெண்டு சேனையும் ஒன்று சேர்ற சமயம் இந்த ரெண்டு குதிரையும் ஒன்று சேர்ந்தது. ரெண்டு குதிரை ஒன்று சேர்ந்தால் வேறு இருக்குமா, இது என்னமா கணிச்சுது, அது திரும்பிட்டு உன்னோட ஒன்று சண்டை போட்டுது, பின்காதால் உதச்சிது. எந்த குதிரைக்கு அடி விழுந்ததுன்னு இந்த மயூரத்தினுடைய புள்ள கமாண்டரை கூப்பிட்டான். என்ன இதற்கு கூப்பிட்டோம்னா, அங்கே யாரோ தர்மபுத்திர தம்பியான் அர்ஜுனனா, அவன் அண்ணா யாகம் பண்ணுறாரான், அந்த குதிரை வந்திருக்கு, பின்னோட துவாரகையிலேருந்து கிருஷ்ணனா, அவரும் சகாயத்துக்கு வந்திருக்காரான், நம்ம குதிரையை கொஞ்சம் கீழே தள்ளி விடுத்துன்னு நாய்வன் அல்லவாகுறான்னா தேர்லே.

இருந்து கீழே குதிச்சான். கீழே குதிச்சு ராஜா ஸ்ருத்வா பிரதானஸ்ய வசனம் கோபபூரிதக, ஏண்டா நம்ம குதிரைய அந்த எதிரி குதிரை உதைக்கிறபடி இன்னும் பார்த்துட்டு இருந்தியான்னு கீழே குதிச்சான் மகாவீரன் தாமிரத்வஜன். ரெண்டு குதிரையும் அர்ஜுனும் குதிரையும் சேர்த்து பிடிச்சி கட்டினான், தன் தேரில் ஒன்று கட்டிவிட்டான். ஜக்ராக பாண்டவஹயம் கிருஷ்ணாபியாம் அபிரக்ஷிதம், கிருஷ்ணார்ஜுனால் காப்பாத்தினவரை அந்த குதிரைய இந்த தாமிரத்வஜன் தன் சைடில் ஒன்று கட்டிவிட்டான். இது பெரிய அவமானம் வாழ்க்கை, இனி இவனை ஜெயிக்கணும். உடனே யுத்தம் ஆரம்பமாச்சு. யுத்தம் ஆரம்பமானா இவா செய்தி பிரமாதமான யுத்தம், உலகமே நடுங்கிறது. ஆகாஷ வீதியில் தேவதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான், பூமி நடுங்கிறது, பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்தில் கிருஷ்ணபரமாத்மா பேசாமல் உட்காந்துக்காரு, ஒன்றும் தெரியாமல் இருக்கு. அர்ஜுனா ஜாக்கிரதே, எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு உட்காந்துக்காரு வேடிக்கை பண்ணுறாரு சுவாமி. பயப்படாதவங்கிறான் அர்ஜுனன். அப்படியே யுத்தம் பண்ணுறது அர்ஜுனுடைய பானங்களால் அடித்தான் அடித்தான், ஒன்றும் சாத்தியப்படலை. அந்த தாமிரத்வஜன் இருக்கானே, அவன் தேர்லேருந்து கீழே குதித்தான். ஆறா இவன் ரெண்டு பேங்களையும் முதல்ல தூக்கோம்டான்னா அர்ஜுனனுடைய தேரில் பாஞ்சான், அர்ஜுனனுடைய ரெண்டு காலையும் பிடிச்சான், கர்ன்னு சுற்றி நான் கரலாக்கட்ட மாதிரி வலகையால் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான். கிருஷ்ண பரமாத்மா அப்படியே முடித்தார், அவரை தூக்கினான் இந்த தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான். ஜக்ராக கிருஷ்ண சம்யுக்தம் பாகுப்யாம் அர்ஜுனம் ததா, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனும் ரெண்டு பேரையும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். சுவாமி என்ன பண்ணுறான் பார்ப்போம்னு இருக்கார், அவர் நினச்சா அப்படி விடுவுறா. அர்ஜுனம் குஷா குஷான்னு கத்தான், வெறும் ஆகாசத்தில் கிளம்பிட்டான். தேர் வீரெல்லாம் விட்டுவிட்டான் அவனுக்கு, பரம வீரன் அவன். ரெண்டு பேரையும் தோளில் தூக்கினா ஒசரக்க கிளம்பிட்டான். ஒரு 150 அடி 200 அடி ஒசரக்கு போய் கர்ணனை சுத்துறான். உத்தித ஸ்வயமே வாசு திருஷ்டுவா மாதவ பாண்டவம், பகவான் பார்த்தார் இவனையும் இவ்வளவு தூரம் விடப்படாது இந்த பயலேன்னு. இவனை தோளிலேன்னு அவன் சென்றிருக்கார் பகவானே. தன் காலாலே அவன் காது பக்கத்தில் ஒரு உதவு கொடுத்தார் லேஷா ஆரேன். அந்த தாமிரத்வஜனுக்கு பகவான் காலிலாக ஒரு உத விழுந்தோ இல்லையோ, அவன் மூர்ச்சியாக தாங்குவனா ஹான்னு அலறினா. மூணு பேருமா ரெண்டு பேரையும் கீழே விட்டுனா அவனும் கீழே விழுந்தான். எல்லாருமா கீழே விடுறது சுவாமி விட்டுருவா, மூணு பேரையும் தன்னை காப்பாற்றிக்கிட்டோடு இருக்கிறா வேர் லோகத்தை ரட்சிக்கிறவன் இல்லையா. அர்ஜுனனையும் காப்பாற்றினார், அவனையும் காப்பாற்றினார். ஆனால் ரெண்டு பேரையும் மூர்ச்சியாக தள்ளிவிட்டார் கீழே. மூர்ச்சியாக விழுந்தால் தானும் மூர்ச்சியாக கிடக்கிறது மாதிரி வெறும் உட்காண்டிருக்கார். அர்ஜுனும் ஒரு பக்கத்தில் கிடந்து மூர்ச்சியாக கிடக்கான், அந்த தாமிரத்வஜம் பிரஜை இல்லாத ஒரு பக்கம் கிடக்கான். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, சேனையெல்லாம் ஓடி கொடுத்து மூளைக்கு ஒன்று 15 நிமிஷம் ஆச்சு. முதல்ல ஆறு ஏந்திருக்கிறான் பார்ப்போம்னு பார்த்தார். அந்த தாமிரத்வஜனை எந்திருக்க பண்ணார், அவன் முள்ளை ஏந்திருந்தான். மூழ்ச்சி பார்த்தான், அவன் ஏந்திருக்கிறவரு சுவாமி தான் வேணும்னு மூர்ச்சியாக கிடக்கிறவரை படுத்துன்னு விட்டார். ஓஹா, நம்ம எதிரி ரெண்டு பேரும் இன்னும் ஏந்திருக்கல, நாம் தான் ஜெயித்தோம் அப்படின்னு நினச்சான். அவன் ரெண்டு பேரையும் ஜெயிச்சாச்சுன்னு அர்ஜுனனுடைய குதிரையும் எடுத்துக்கிட்டான். அர்ஜுனன் குதிரையும் பிடிச்சுக்கிட்டான், தன்னுடைய ஊருக்கு வந்துவிட்டான். உலகத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு அப்பா, அரோர் எதிரி அர்ஜுனனுங்கிறவன் வந்தான், அவனையும் ஜெயிச்சேன், இந்த குதிரையை கொண்டுட்டேன்னு தோப்பனார்கிட்ட சந்தோஷமா சொல்லுவான். இதை கேட்டோடனே இது மாதிரி புத்திரனை பெற்றுவோமே சந்தோஷப்படுவார். எல்லாரும் நம்ம கொண்டாடுவா, நம்ம பெருமை லோகத்துக்கு வந்துடும்னு அவன் நினைச்சான். நேராக வந்து சேர்ந்தான். தோப்பநாடத்தில் வந்து ரெண்டு குதிரையை காமிச்சான். பார்த்தேடா, இன்னொரு மகாராஜா ஒருத்தர் யாகம் பண்ணார், அந்த குதிரையை அவாளையும் ஜெயிச்சு குதிரையை கொண்டு கட்டினார். சிரிச்சார் அவர். பிரத்யுவாச்ச ஹசன் வீரா புத்திரம் தம்பை சிகித்வஜா, ஏண்டாப்பா ஏதுரா ரெண்டு ரெண்டாவது குதிரை ஏதுராதி த்விதீய கஸ்ய துரகாதிபதேகேதாரிதஸ்துவயா. அப்பா அவரோ கிருஷ்ணனா அர்ஜுனனாம் தர்மபுத்திரர் யாகம் பண்ணுறாளாம், அந்த அஸ்வமேதியா குதிரையை ரட்சிச்சுன்னு வந்தான்.

கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேரையும் யுத்தத்தில் ஜெயிச்சேன், அந்த குதிரையும் கொண்டு சேர்த்தேன்னா. இதை கேட்டார் மயூரத்வஜன் பரம கிருஷ்ண பக்தனவர். தாம்பிரகே தோர்வச்சுத்வ சிகிகே துரு மகானு ததா மகானவர். கஞ்ச வந்தது, பிள்ளையை நிந்திச்சாரான், அட பயலே இவ்வளவு மூடனா போயிடுவேன் நான் நினைக்கிறேடா. புத்திரம் நிமிந்த பகுதா சபா மத்தியே அதி கோபனக. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிறைஞ்சிருக்காள் அந்த யாகசாலையே. மகாவீரனான தன் பிள்ளையை கோபிச்சுட்டாரா? அவன் நினைச்சான் தொகப்பனார் ஸ்லாகிப்பர் ஜெயிச்சுட்டு வந்தோம்னு நினைச்சான். ஏய், என்ன காரியமிடா பண்ணினே, கிருஷ்ணார்ஜுனாவை நீ சந்திக்க முடியாத பாக்கியம் உனக்கு கிடைச்சிதே.

விஷாரதாக தர்மபுத்திரன் யாகம் பண்ணுறான். கிருஷ்ணார்ஜுனாலே காப்பாற்ற வந்திருக்காள்னு நினைக்கிறேன். அந்த மகாபுருஷன் யாகம் பண்ணுறதா தெரிஞ்சால் நான் கூட சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நான் விட்டுருப்பேன்டா. மகாபுருஷாலான நாராயணால் கிருஷ்ணார்ஜுனாலே நேராக பார்த்து நீ அவள் காலில் விழுந்து அவளை ஆற்று கழிச்சுன்னு வராமே அவளை ஏதோ அடித்து ஜெயிச்சு விட்டேன், அவள் ஏதோ உங்கள்கிட்ட தோத்து விட்டான்னு நினச்சியா, இந்த அசடி என்ன பண்ணுறது பார்ப்போம்னு உன்னை இப்போ வஞ்சிச்சிருக்காள்னு நினைக்கிறேன்னா. பரித்தியஜவசம் தனஞ்சயம் கிடைக்காது. வேதங்கள்லாம் தேடுறது, யோகிகளெல்லாம் தேடுறாள், மகர்ஷிகள்லாம் தேடுறாள், கிடைக்காத தெய்வம் அவனை நேராக பார்த்து அவனை கீழே தள்ளி விட்டு இந்த குதிரையை அழிச்சின்னு வந்து என்னடா ரேஸுக்கா என்னடா பண்ண போகிற இது, இது எதுக்குடா எனக்கு பிரயோஜனம் இது.

மகா மூடந்தா நீ. முக்தியினுடைய மார்க்கம் என்னதுன்னு தெரியலையே. ஒரு மனுஷன் விடுதலை அடையணும்னு நான் எதற்காக யாகம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையே. எந்த மகா புருஷனையும் நேரம் பார்க்கணும்னு இந்த யாகம் பண்ணுறேன்னு உனக்கு புரியலையே. இந்த யாகத்துக்கு எவன் பலனை கொடுக்கக்கூடியவனோ அவன் நேரம் வந்திருக்காண்டா, அவன் தாண்டா கிருஷ்ணன். கிரது பல தகாத்தனும் விடிச்சி, இந்த யாகத்துக்கு பலன் அளிக்கிறவனை விட்டுட்டு இந்த குதிரையை கொண்டு வந்தியே இங்கே. நீ உன்னுடைய அசட்டு புத்தி என்ன சொல்வேன், மூடண்டா நீ. செடி மதிகட்டு போச்சே உனக்கு. தேவகி சுதுனினி விடிச்சி, தேவகி சுதுனினி விடிச்சி. எந்த பிரபுவனுடைய சரித்திரத்தை கேட்டால் மனுஷன் இடத்துல இருக்கிற பாப்பங்கள்லாம் போகுமோ, அவனை விட்டுட்டியாட. ஈ தேச்சி நீ தேச்சி தீ செடிசி பரம பாவனு நீ மறைச்சி. பரமப்பா எவன் பேர சொன்னால் பாப்பம் போகுமோ, எவனை ஸ்மரித்தால் பரம பரிசுத்தமாக ஆகலாமோ, எவனுடைய ஞாபகத்துடன் இருந்தால் நம்முடைய ஆத்ம சாம்ராஜ்யம்னு சொந்த சொத்தை அடையலாமோ, அவனை மறந்துட்டு ஈ துரகமும் தேச்சி தீ செடிசி கருணா சமுத்ரினி.

கருணாநிதியான சாட்சாத் பகவானை விட்டுட்டு இந்த குதிரையை கொண்டு வந்தியே, அந்த மகாபுருஷனையும் நான் பார்க்க போகிறேனே. வைத்தியக்காரன் நீ ஒரு பிள்ளை பிறந்தியே, இது பெரிய காரியம், இது ஒருவராலையும் செய்ய முடியாத காரியம்னு செஞ்சது மாதிரி நீ கிதாபா பேசிக்கிறியே. யஜ்யம் தியக்த்வா அகமிஷ்யாமி, இந்த யாகம் எதுக்குடா, எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டார், இந்த யாகசாலையிலேருந்து இப்போவே புரட்டு போகிறேன். ஹயோ தூரே க்ஷிபாம்யகம், இந்த குதிரையை ஏற்றிக்கொண்ட தடுறா இங்கேயாவது, இது எனத்துக்கடா எனக்கு ஸ்தானம் சம்சஸ்வதுர்புத்தே எத்ரதோ கிருஷ்ண பாண்டவம், அந்த மகாபுருஷால எங்கடா பார்த்தே நீ, அந்த இடத்தையாவது சொல்கிறான், நான் அங்கே போகிறேன். பகு துக்கம் அவருக்கு, மறுபடியும் பையனை நிந்தி கோச்சிக்கிறார்,

கிட்டி அவன் தவளையை தான் பார்த்துருக்கான். இந்த தவளையை ஆற்றுக்கு கொண்டு போனால் அஞ்சாறு பேருக்கு வெந்நீர் போடலாம்னு உள்ளே இருக்கிற ரத்தனம் பவுனை எல்லாம் கீழே ரோட்டில் கொட்டிவிட்டு தவளையை தூக்கி வச்சுட்டு இதில் வீட்டுக்கு வந்தானே. அவன் புத்தி எப்படியோ அப்படி புதையலுக்கு சமானமாக இருந்த சாட்சாத்து கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் விட்டுட்டு அவள் பின்னோட வந்து இந்த வெறும் குதிரையை ஓட்டுன்னு வந்திருக்கியே, இதுக்குடா பிரயோஜனம் தான். அந்த மகாபுருஷால் எங்கே இருக்கான்னு சொல்லு, அங்கேயாவது நான் போய் பார்க்குறேன். நான் போய் பார்த்தாலையும் கண்ணில் படுவாளாவாள். கோடி சூரிய பிரகாசமான மூர்த்தி, சர்வலட்சண சம்பன்னரான இந்த பிரபுவை பார்ப்பேனா? இந்த யாகத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியமான பிரபுவை பார்ப்பேனா? இப்படி அசட்டு காரியம் பண்ணினியே, நீ எனக்கு ஒரு பிள்ளைன்னு பிறந்தியே, அவளை எங்கே உபிச்சுட்டு வந்தே, எங்கே விட்டுட்டு வந்தே, என்னமா சொல்லுன்னு கேட்டுருக்கார். இந்த சந்தர்ப்பம் இங்கே எப்படி இருக்க? இக்கடையே இங்கே கிருஷ்ண பரமாத்மா எழுந்து உட்காண்டார். அவன் குதிரையை ஓட்டின்னு போனதுக்கு அப்புறம் போர்க்களத்தில் சாண்டூன மூர்ச்சேச பக்த கைவாரி பக்தரட்சகனான சாட்சாத் பகவான் எழுந்து உட்காண்டார். அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணால் தன்னுடைய கடக்கன் பார்வையினாலே அவனுக்கு தெம்பு வரும்படியாகவும் மூர்ச்ச தெளியும்படியாகவும் அனுகிரகம் பண்ணாராம் சுவாமி. சாவத கருணி பார்த்தா கருணா அமிர்த திருஷ்டி துக்கத்தை வாரி. பகவானுடைய கடாட்சம் விழுந்தோ இல்லையோ அர்ஜுனன் தெம்போட ஏந்திருந்தான், கண்ணை தொடச்சுக்கினான். கிஷான் கிஷான் அர்ஜுனான் என்னன்னா ஏந்திரு புறப்படுவோம்ன. என்ன இப்படி சொல்றேடே, எங்க சேனையெல்லாம் காணும், எங்க குதிரையை காணவே என்ன அர்ஜுனன் பார்த்தார் சுவாமி.

எங்கே எதிரியை காணும் குதிரையும் காணுமே கிருஷ்ணான். நல்ல வேலை எதிரி இங்கேன்னு கேட்காதே அவன் இப்போ இங்கே இருந்தால் நாம் இயன்று கூட முடியாது. நல்ல வேலை குதிரையை பிடிச்சி அவன் போயிட்டான். நாம் ஊருக்கு திரும்புவோம் வான்னாரு சுவாமி. கிருஷ்ணா என்ன எப்படி சொல்கிறியே, இப்படி சொல்லாத என்னடா பண்ண சொல்கிறேன், மகாவீரன்லாம் நான் அப்போவே சொன்னேனே பார்த்தேன் அர்ஜுனன். அப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்து தான் கோகத்தும் துறகும் நாதா. கிருஷ்ணா நீ சோதிக்கிறேன்னு நினைக்கிறேனா, நீ நினைச்சா எந்த காரியம் நடத்த முடியாது. 18 யுத்தத்தில் ஒன்றாவது தான் நான் ஜெயித்தேன். ஆஹா என்னடா அப்போ வேறு என்னவோ பேசினேன், இப்போ ஒரு மாதிரியாக பேசுறீடா, இப்போ தோணித்தாடா உனக்கு. கிருஷ்ணா மன்னிக்கணும், நான் கொஞ்சம் அகம்பாவத்தோடு ஒரு மாதிரி தலக்கிற்கா பேசிவிட்டேன். இந்த குதிரையை அழிச்சிக்காத நான் போனேனேயானால் எல்லாரும் என்னை நிந்திப்பா, அதை விட எனக்கு மரணம் பெருசு. குதிரை இல்லாத நான் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே நான் உயிரை விட்டு விடலாம்னு இருக்கேன். ஆகையினாலே நீ எப்படியாவது தயவு பண்ணி என்னை காப்பாற்றணும். இல்லை நான் பண்ணின அபச்சாரங்களையெல்லாம் மன்னிச்சுக்கோ. இல்லை இங்கே உன் கால்நிலையே உயிரை விட்டோம். நான் அடிக்கடி தப்பு பண்ணின்னு இருக்கேன், ஞாபகம் மறதினாலே உங்கள்கிட்ட இது வரைக்கும் எல்லாம் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கேன்.

அர்ஜுனன் பிரார்த்திச்சும் பகவான் அவனை வேடிக்கையாக சோதிக்கிறேன். அட என்னடா அவன் மகாவீரன், அவன் எல்லாரையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவன் குதிரையில ஓட்டின்னு போட்டான்,

அவன் எல்லாத்தையும் ஒடினு விட்டான். அவனை போய் ஆறா திருப்பி குதிரையை பார்க்கவாது, குதிரை இல்லாதவனா நீ உயிரை விட்டுடுவேங்கிறேன். என்னென்னா பண்ண சொல்கிறேன், கிருஷ்ணா அப்படி சொல்லாதே, சர்வசக்தன் தாங்கள். நீ நினைச்சா சமுத்திரத்தை தரையாக்குவே, தரையில் சமுத்திரத்தை கொண்டு வருவேன். தேவபா ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சு விட்டாடா நீ. அப்போ எல்லாம் இந்த வான் கூட கூப்பிட காணமேடா நீ, பின்னோட வான். மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா, தெரியாமல் லோகத்தில் அபச்சாரம் பண்ணுறதுங்கிறது எங்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை மன்னித்து காப்பாற்றுறதுங்கிறது உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குது. அதனால் இதை வெறும் சொல்லி காமிக்காதே. நான் உண்மையான பக்தனாக இருப்பேனே, ஆனால் என்னை எப்படியாவது ரட்சிக்கணும். குதிரை இல்லாத நான் ஊருக்கு வரமாட்டேன், இல்லைன்னா இங்கேயே நான் உன்னை ரொம்ப லஜ்ஜையை விட்டு பிரார்த்திச்சுக்கிறேன். உன்னுடைய சரணங்களில் விழறேன். எப்படியாவது என்னை காப்பாற்று, அவனை ஜெயிக்க முடியாது பண்ணு, நான் பண்ணியதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. சுவாமி சிரித்தா. அப்போ நான் சொன்னதை கேட்குறியாடா? கேட்காமல் இனிமேல் இருப்பேனா? இனிமேல் நீ சொன்னதை தான் கேட்பேனா? அதை பற்றி ஆட்சேபணையில். ஏய், ஒரு காரியம் பண்ணுறேன் பாரு. பரமபக்தன்டா அந்த மயூர துவஜம். உன்னை விட 10 மடங்கு என்கிட்ட அன்புடா அவனுக்கு. நான் ஒரு காரியம் பண்ணுறேன் பார், இனிமே அவனை போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது விட, அவன் என்ன ஜெயிச்சாச்சு பக்தியினால, அவன் பாவனையினாலே என்ன சுவாதீனப்படுத்தினுட்டான். இன்னமே அவங்ககிட்ட போன குதிரையே நான் ஏதாவது யாச்சகம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்து நான் அவனுக்கு பண்ணி வைக்கணும். சரி, செய்யணும். பத்தியா, நான் தான் பக்தனுக்காக பகவான் அடிக்கடி யாச்சகம் வாங்குறவன். மகாபலி யாகம் பண்ணினான், அவன் கையில் இருந்ததான இந்திர ஆதிபத்தியத்தை முள்ள யாச்சகம் வாங்கி தேவதைகள் கையில் கொடுத்து இந்திரன் கையில் கொடுப்பதற்காக சுவாமி தான் யாச்சகனா வாமன வேஷம் போட்டுன்னு புறப்பட்டார். இந்த பிரபு பக்தனுக்காக இந்த காரியத்தையும் செய்ய ரெடியாக இருக்க சொன்னாரப்போ பரம சாட்சி கொண்ட அவன் கொடுப்பதில் அவனுக்கு சமாதானம் கொடுப்பது ஒத்துமட்டிங்கிற சரீரத்தை வேணும் தான் கொடுப்பண்டா, ஜீவனை கொடுப்பண்டா, ராஜ்யத்தை கொடுக்கறது பெருசில்லை. சில பேர் ராஜ்யத்தை கொடுத்துருக்கார். ராஜ்யத்தை விட மனுஷனுக்கு பொருளை விட சரீரத்திலாம் அபிமானம் ஜாஸ்தி. சரீரத்தை கொடுக்குறவன் தெரியும். உனக்கு காண்பிக்கிறேன் பாரு, அவன்கிட்ட யாச்சக வேகத்தோடு போய் நான் இருக்கேன்.

தான் வேஷம் போட்டுக்கிறேன்டா, பக்தாளுக்காக தான் வேஷம் போட்டுக்கினேன், இந்த வேஷத்துலேருந்து இப்போ 100 வேஷம் உனக்காக போட்டுக்கிறேன்டா. பிரம்மணோ பூத்வா, நான் சொல்கிறத கேளு, கேட்குறேன், நான் ஒரு கிழ பிராமண வேஷம் போட்டுக்கிறேன். சரி கிருஷ்ணா, பிரார்த்தையே யாதிருஷம், அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான் மயூர துவஜம், அவன் பையனை கோவிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பைத்தார பேர இந்த மகாபுருஷாவை விட்டுட்டு குதிரையை கொண்டு வந்தியான்னு அவனை வையறான். என்னடா பேர் விட்ட புள்ளியை தோப்பனார் கோவிச்சுக்கிறாரேன்னு அங்கே இருக்கிற சசியா எல்லாரும் கூட இவர்கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறான் மனசுக்குள்ளே. நான் அந்த மகாராஜாவுடைய தான் யாகசாலைக்குள்ளே போகிறேன், ஒன்றே அழிச்சு நீ பின்னோட வா, நான் ஒன்று இங்கே நிறுத்திவிட்டு வரேன்னு இல்லை, நீ பின்னோட வரணும். வரேன் கிருஷ்ணா, ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணி, நான் எப்போ கழ பிராமணனாக இருக்கேனோ எனக்கு சிஷ்யம் பண்ணுற சிஷ்யம் மாதிரி இரு, நீ எக்கா வேஷிட்டு துவைக்க வேண்டாம், தீர்த்தம் பண்ணுற வேண்டாம், நீ பின்னோட வந்தன்று நான் சொன்னதே சொல்லிட்டு போருவேன். சரி கிருஷ்ணா, துவம் சிஷ்யம் கரிஷ்யாமி ஹிதார்த்தம் தம சூரதன்னை சிஷ்யனாக பண்ணிக்கிறேன். சரி கிருஷ்ணா, நீ ஒரு காரியம், நான் அங்கே போனோன்னே அப்படி திரும்புவேன் அப்பாம்பே, நீ கிருஷ்ணான்னு விடாத என்னமே, இல்லையே கிருஷ்ணா, இன்னும் மறுபடியும் இனிமேல் கிருஷ்ணாங்கிரியா, இனிமேல் குருன்னு சொல்லணும் என்ன. சரி கிருஷ்ணா, மறுபடியும் கிருஷ்ணாங்கிரியா என்ன, சுவாமி விருத்தரூபம் போட்டுக்கிட்டார், கழுவ வேஷம் போட்டுக்கிட்டார், அர்ஜுனனை ஒரு சிஷ்யனாக பண்ணினார் பிரம்மச்சாரியாக. பார்த்த பஷ்ய நிருபஸ்யாசிய, ஏய் அந்த ராஜாவுடையதான ஒரு உதாரத்தன்மையை பாடுற, சரித்தம் மனசும் ததாவோ, அவன் மனசு எவ்வளோ உயர்வாக இருக்கு பாடுறா, தியாகம்னு சொன்னாதாண்டா தியாகம் ஆ.

அவனை ஒரு பிறட்டு பிறட்டு பாரு, அந்த சத்தியத்திலிருந்து நழுவுறானா பாரு. மை சத்தியம் அமுஞ்சதி புறப்படி நீனார். பகவான் விருத்த வேஷம் போட்டுக்கிட்டார், கிழவர் வேஷத்தை போட்டுக்கணும். அர்ஜுனனே ஒரு சிஷ்யன் வேஷம் போட்டு விட்டு 99க்கு மேலே ஓடி போச்சு கிழவர், தலையெல்லாம் நிறைச்சி.

இருக்கே விழா விளம்பெல்லாம் தெரியுது, ரெண்டு அடி எடுத்து வச்சா நாலு அடி பின்னாடி தள்ளுறேன். போக்கு போக்குன்னு இருமரார் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார், பிரம்மன்னுங்கிறார், சிஷ்யாங்கிறார், இப்படி சொல்லிக்கிண்டு புறப்பட்டார் சுவாமி. அர்ஜுனா ஜாக்கிரதே சரி கிருஷ்ணான்னு பள்ளிக்கூடம் போட்டாராம் அர்ஜுன். இந்த அங்கே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னையும் அவ்வளோ போச்சு, ஒரு காரியமும் நடக்காது. இங்கே வந்து கிருஷ்ணானுடாதேன்னு இப்படி பள்ளிக்கூடமும் போட்டு அர்ஜுனனை அழைச்சிக்கிண்டு சுவாமி. காப்பட்ட வேஷதோகே ஸ்ரீகாரூமந்தபாலே. கபட நாடக சூத்திரதாரியான பிரபு அர்ஜுனனுக்கும் ஒரு சிஷ்ய வேடம் போட்டுக்கிட்டு, இன்னைக்கு சிஷ்யன்தான் அவர் பகவானுக்கு, ஆனால் சிநேகிதனாக ஆயிட்டான். சக்கியே அர்ஜுன ஏவகி அடாவிடான்னு கூப்பிட்றது பரம சிநேகிதன் அர்ஜுன். அதுதான் நம்ம அஞ்சு அவனுக்கும் அந்த வேஷத்தை போட்டு விட்டார். யஜ்ய மண்டபாகாலே பகவான் இங்கே நடந்து வரணுமா, எங்கும் இருக்கிறவன் யாகசாலை வாசலில் ரெண்டு பேரும் பகவான் கழவேஷத்தோடு நின்னார். ஒரு குச்சியை ஊனிட்டு தலை ஆடுறது அலாதியா, உடம்பு விடபடன்னு நடுங்கிறது. இந்த வேஷத்தோடு சிஷ்யனையும் அழிச்சுக்கிண்டு உள்ளே வராறான். யஜ்ய மண்டபத்துக்குள்ளே வரவும் பார்த்தாள் அங்கே யாகசாலையில் ஹோமம் நடந்துட்டு இருக்கு, வேத கோஷம் ஒரு பக்கம் நடக்கிறது, வித்வான்கள்லாம் வாக்கியார்த்தம் சொல்லிகிட்டு இருக்காள், அந்த ரிச்சிக்குகள்லாம் ஆவிர்வாகம் அங்கிறதுக்காக தேவத்தேள் ஆஹ்வானம் பண்ணிகிட்டு இருக்காள். ஒரு விதிவத்தா மந்திரலோபம் இல்லாமல், திரவியங்களுக்கு லோபம் இல்லாமல், காரியங்களுக்கு லோபம் இல்லாமல் ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பகவான் வந்தாரான், யஜ்ய ரட்சகனான பிரபு எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். உண்மையான யாகம் இது. பகவான் ஒரு யாகசாலைக்குள்ளே வரேன் வரான்னு சொன்னால் அதுதான் யாகம். நேராக வேறு வேஷத்தை போட்டுக்கிண்டு சுவாமி உள்ளே வரவும் இந்த மயூரத்வஜன் இப்படி பார்த்தார். யாரோ ஒரு பெரியவாழ் வராளே நான் அங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கிறவாள்லாம் இப்படி பார்த்தால் சாட்சாத்து பகவானே துணித்தவள். யாக மத்தியில் யாராவது ஒரு மகான்கள் வருவாளையானா அவளை ஓடிப்போய் வரணும்னு அவளை எதிர்கொண்டு அழிச்சுன்னு வந்து அவளை உட்காந்து வச்சு பூஜிக்கணும்னு சாஸ்திரம். அப்படி பூஜிக்கலைன்னா அந்த யாகத்துக்கே ஒரு நஷ்டம் வருதுன்னு நியாயம், அதுக்கு உண்டான ஒரு முறையில். உடனே மயூரத்வஜன் வந்து யாகம் பண்ணுற எஜமானன் அப்படி ஏந்திருந்தார். எஜமான ஏந்திருக்கவும் எல்லாருமே ஓடி வந்தாள். கையை கட்டின்னு வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணால் பெரியவாள் வரணும் வரணும் வரணும்னு கையை கட்டின்னு மயூரத்வஜம் பரிவாரங்களோடு இருக்கலாம், பெரியவாள் வரணும் வரணும் வரணும் அவன் அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணினானோ இல்லையோ. திஜா பாக்கே தோ திச துக்கரூப பிரம்மன் வரணும்னு இப்படி பெரியவாளை பார்த்தான் இல்லையோ, இவர் பெருமூச்சு விடுறார், கண்ணீர் தாரதாரியாக பெருகிறது. கிழவரான கிருஷ்ண பரமாத்மா இம்மி இம்மி அழறார், பெருமூச்சு விடுறார். பார்த்தான் அவன்

போங்கிறார். விம்மி விம்மி அழகார், என்ன பெரியவா இப்படி வருத்தப்படப்படாது, என்ன நடந்தது பெரியவா, என் யாகசாலைக்குள்ள வந்து ஒருத்தரும் வருத்தப்படப்படாது, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆகணுமோ சொல்லுங்கோ, கவலைப்பட வேண்டாம். பகுனியம் சங்கலா பூபஜதி. மயூரத்வஜனுக்கு ஒரு கவலை உண்டாயிடுச்சு, ஏன்னா நம்ம யாகசாலைக்குள்ள வந்து ஒரு பெரியவர் கண்ணீர் விடுறார். மனை காஜி ஜானலே துக்க சுவாமி, உங்களுக்கு என்ன கஷ்டம், எந்த ஊரு, என்ன பேரு, என்ன காரியமா வந்தேன், ஏன் கண்ணீர் விடுறேன், நீங்க என்ன இடத்துல இங்க வந்துட்டேன், நான் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்கிறேன், எனக்கு குலதெய்வமாக இருக்கான், அவர் எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணி வைப்பார், உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்லுங்க, வருத்தப்படப்படாதுங்க. துவரே சாங்கம் வாரின சர்வதேமி, எந்த விதமானது கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி பண்றேன், தாங்கள் வருத்தப்பட வேணாம். தன்யோஸ்மி அனுகிரீதோஸ்மி நாதேயம் மம வித்யதே. பிரம்மன்னே, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், உங்கள் பாத்த சூழி யாகசாலையில் படுறதுக்கு பகவான் எனக்கு சர்வ செல்வத்தையும் கொடுத்துருக்கேன், என் இடத்துல உள்ளத்தை எதை கேட்டாலும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், எது வேணுமோ சொல்லுங்கோ. குர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேனேனச, இந்த ராஜ்யத்தை வேணுமா கொடுக்குறேன், உயிரை வேணுமா உங்களுக்காக அர்ப்பணம் பண்ணுறேன், உடலை அர்ப்பணம் பண்ணுறேன், பெரியவா கண்ணீர் விடப்படாது, அவசியம் சொல்லணும்னு சொல்லவும். சிஷ்யா அப்படின்னா குருன்னா, நீங்க தானே சிகிகேத்துன்னு பேரு, மயூரத்வஜன் நீங்க தானே? ஆமா, உம்முடைய தானே போராஜன்னே. சுடுமத்வஜகா சுபதராம் கீர்த்திம் தொதியாம், நீ யாகம் பண்றேன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, உன் யா

உலகத்துல வந்து உன்ன நேர பார்க்கணும், உங்கள்கிட்ட சிலது பேசிட்டு போகணும், உங்கள்கிட்ட சிலது வாங்கிட்டு போகணும்னு நான் ஊர்லேருந்து புறப்பட்டேன். பெரியவாளுக்கு எந்த ஊரு? என் ஊர் துவாரகை. அப்படியா? ஆமா. ஆஹா, மகாபாகியம் பண்ணு, என் துவாரகையிலேருந்து வந்திருக்கே. நீங்க எதா இருந்தாலும் சொல்லுமோ, நான் செய்ய சித்தவன். உன் யாகத்துக்காக உன் யாகசாலையில ஒன்று வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரே ஒரு புள்ள. அழற சொல்லுங்க பயமில்ல. இந்த சிஷ்யனையும் அழைச்சிக்கிண்டு, அந்த பையனையும் அழைச்சிக்கிண்டு உன் யாகத்தை உத்தேசி வந்தேன். வர்ற பாதையிலே காட்டிலே ஒரு சிங்கம் ஓடி வந்து எங்க மூணு பேர் மத்தியில என் பிள்ளைய வந்து பிடிச்சு கொடுத்து, ஒரே பையன் எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னாரு ஹோனு மறுபடியும் அழறார். நீங்க பயப்படாதீங்க, என்ன நடந்ததை சொல்லுங்கோ. அந்த சிங்கமானது பிடிச்சிருந்த உடனே நான் கத்தினேன், ஏ சிங்கமே, கழசான கழவனான என்னை கொன்னுடு, ஏகபுத்திர விஷயம், குடும்பத்துக்கு இந்த பையனை விட்டுவிடுன்னு அதுகிட்ட நான் ரொம்ப பிரார்த்திச்சேன். அது பேசவும் ஆரம்பிச்சுது. ஓ, நீர் துவாரகையிலிருந்து வர பிராமணன் இல்லையான்னா? ஆமான். நீர் மயூரத்வஜனுடைய யாகத்துக்கு போறீ இல்லையோன்னு கேட்டுது, அங்கே தான் பா போறேன்னு சொன்னேன். உன் பிள்ளைய நான் ஒரு நாலு நாளைக்கு உயிரோட வச்சுக்கிறேன், கொல்லல்ல. உன் பிள்ளைய நான் சாப்பிடாம இருக்க வேணுமே, ஆனால் உன் சரீரத்தை தரேங்கிற இந்த சிஷ்யன் தான் வரேங்கிறான், இவாளையெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ண தெரியுமா?

அந்த மயூரத்துவனுடைய யாகசாலைக்கு போம், உமக்கு முடியுமானா அந்த காரியத்தை சாத்தியம், என்ன பண்ணும், நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, அது மாதிரி பிரதிஜை பண்ணிட்டு நாலு நாள் உன் பிள்ளையை கொள்ளாத வச்சுக்கிறேன், மயூரத்வஜனுடைய இன்னும் சொல்லிட்டு நான் இன்னமே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு ஹோன் அடையாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம், நிச்சயமாக சொல்லுங்கோ, எதா இருந்தாலும் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி நாதேயம் நம வித்யதே. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறேன், உர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேன விதானே, நான் தான் உயிரையும் கொடுக்குறேன்னு நீ பெரியவா கவலைப்பட வேண்டாம், உங்கள் பையன் உயிரோடு இருக்காங்களோ இருக்கா சொல்லுங்கோ, அது சிங்க என்ன சொல்லிட்டு நாலு நாள் பார்ப்பேன். அந்த மயூரத்வஜனுடைய சரீரத்தில் நான் என்னத்தை சொல்லுவேங்கிறா, சதஸில் இருக்கிறவாள்லாம் கேட்குறா, என்னடா அது மகாராஜா சரீரத்திலேன்னு என்னமோ சொல்கிறாரே, இவர் என்னத்தை சொல்ல போகிறாளோ, அவருடைய பாரியை நிற்கிறார், இந்த குதிரை ரெண்டு குதிரையும் ஓட்டுன்னு வந்த தாமரத்வஜன் நிற்கிறான் பையன், நீங்கள் சொல்லுங்கோ தைரியமாக சொல்லுங்கன்னா, உன் சரீரத்தை ரெண்டாக நறுக்கி அதில் வலது பாகத்தை கொண்டு கொடுத்தேன், அப்போ போ பிரம்மி சிகிகேது வர்ஷ்ம பரலம் தத்வாத புத்திரம் யாகம் பண்ணுற மயூரத்வஜனுடையதான சரீரத்தை ரெண்டாக நறுக்கி வலது பாகத்தை கொண்டு கொடுத்தா உன் பிள்ளைய உயிரோடு விடுறேன், இதுக்கு ஒரு வாரம் நாலு நாள் டைம் வச்சுட்டுருக்கேன், அதுக்குள்ளே முடியுமானா கொண்டுவான்னு சொல்லிவிடுது, நான் என்ன பண்ணுவேன்னு ஹோன்னு தேம்பி தேம்பி ஆடுவேன். இதை கேட்ட உடனே சதஸில் இருக்கிறவாள்லாம் என்ன அக்கிரமம் இல்லாயுது, வந்த பிராமணன் ஏதாவது திருவாய கொடுவோமா, ஏதாவது வீடு வாசலும்பன், ஏதாவது துணிமணின்னு கழிப்பன், ஏன் சாப்பாடுமன், உன் சரீரத்தில் பாதியை நறுக்கி கொடுன்னா ஒரு சிங்கம் பிடிச்சிக்கிட்டு தான், இது என்ன வரண்டா, இது என்ன அக்கிரமம்டா, இந்த பிராமணன் ஆறா உள்ளே விட்டாங்கன்னா அவன் முணுமுணுக்க, மகாராஜா இதை கழுவப்பட்டாரோ இல்லையோ, பரம சந்தோஷம் இருக்கு, பரம தன்யனானே இந்த ஜென்மாவே, எவ்வளவோ ஜென்மா எடுத்தேன் நான், இந்த ஒரு ஜென்மா தான் ஒரு ஈஸ்வரார்ப்பணமாக ஆச்சு, இந்த உடல் கடைசியில் அக்னியில் போட முடியாத உடல் உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு உபயோகப்பட்டதுன்னு நான் பரம சந்தோஷப்படுறேன். லோகத்தில் எவ்வளவோ சக்கரவர்த்திகள்லாம் இந்த நல்ல காரியம் பண்ணியிருக்காள், ராமச்சந்திரமூர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பையன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் கதற, அந்த பையனை உயிரோட கொண்டு சுவாமி இந்த குடும்பத்துக்கு ஒப்பிச்சாருன்னு இருக்கு, இப்படி இறந்து போகிற தெருவாயில் இருக்கிற உங்கள் பிள்ளையை கொடுப்பதற்கு ராஜாக்களுக்கான ராஜாக்களான எங்களுக்கு கடமை இருக்குது, இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ததீச்சிங்கிற முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார் லோகக்ஷேமத்திற்காக, தன் உடலையே கொடுத்துருக்கார். கர்ணன் தன் கூட பிறந்த கவசத்தையே கொடுத்தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகத்தானே, அதோட சிபிங்கிற சக்கரவர்த்தி தன்னை வந்து சரணமடைந்த ஒரு பட்சியை காப்பாற்றுவதற்கு தன் சரீர மாம்சத்தையே கொடுத்து அதை காப்பாற்றியிருக்கான், சக்கரவர்த்திகளெல்லாம் ராஜ்யம் கொடுத்தது பெரிசல்ல, உடலை கொடுத்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றியிருக்கான், நான் இன்னைக்கு தான் தன்யனானே தன்யம்.

எவ்வளவோ ஜென்மம் எடுத்தேன், வீணா போச்சு. இந்த உடலை வளர்ப்பதற்கு பொய்யும் பித்ராத்தையும் பேசி பிரத்யார துன்பப்படுத்தி நான் பெரியவன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி எவ்வளவோ பாவத்தை தான் தேடியிருப்பேன். அன்னிட்டிக்கு ஈ ஜென்மமும் ஈஸ்வர அர்ப்பணமாயே. ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயத்தில் இந்த ஜென்மம் உபயோகப்படுத்தி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்படி இவர் பிரதிக்க பண்ணோடனே அதில் ஒரு கண்டிஷன் இருக்கப்பா என்ன சொல்லுங்க. அதில் உன் சரீரத்தில் வலது பாகத்தை கொண்ட சொல்லியிருக்கு சொல்லுங்க. உன் சம்சாரம் ஒரு பக்கம், உன் புள்ள ஒரு பக்கம், ரெண்டு பேருமாக ஒரு ரம்பத்தை கையில் வச்சுட்டு நிற்கணும். உன்னை தலையை நடு தலையிலேருந்து அப்படி வரிசையாக அறுத்துட்டு வரணும். அப்படி அவள் நறுக்கிற காலத்தில் அவள் மனசுக்கு துக்கமே உண்டாகப்படாது, அவள் மனசு சங்கடப்படப்படாது, நீயும் மனசு சங்கடப்படப்படாது, உனக்கும் கண்ணீர் வரப்படாது, அவளுக்கும் வரப்படாது, கண்ணீர் விடப்படாது. பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணும்.

கையில ரம்பத்தை எடுத்துக்கணும். பாரியாக புத்திராபியாம், உன் பையன் ஒரு பக்கம் சம்சாரம் ஒரு பக்கம், அந்த ரம்பத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு நடு தலையில வச்சு அப்படி சிரசை அறுத்துன்னு வரணும். ரெண்டு பேரும் கவலைப்பட, மன கண்ணீர் விடப்பட, கண்ணீர் விட்டா அப்புறம் அந்த சரீரத்தை எடுத்துக்க மாட்டேன்னு இருக்கு. சிங்கம் கண்டிஷன், நான் சொல்றேன்னு நினைக்காது. இப்படி இவர் சொல்ற போது சதஸ்தில் இருக்கிறவா எல்லாரும் நெருப்பு பொறி பறக்கிறது கண்ணு. யாரா இந்த பிராமணன், இவனை என்ன பண்ணினா தேவையில்லை, இப்படி கேட்கவும் எல்லாரும் பிராமணனை வழியில் அடிச்சு கட்டினா தேவையில்லை. அப்ப சொன்னார் மகாராஜா, இந்த சதஸ்ல இருக்கிறவாள்லாம் எனக்கு நன்மை பண்ண முடியாத அபிப்பிராயம் இருக்குமையானா, இவர் இந்த வரம் கேட்கிறாருங்கிற விஷயத்தில் அவர் யாராவது தூஷிச்சு பேசுவேடையானா என்னை நரகத்துக்கு அனுப்புறதாக நான் நினைப்பேன், தவிர எனக்கு நல்லது பண்றதா நினைக்க மாட்டேன். ஆய முடியல, பையன் ஓடி வந்தா நான் இந்த சரீரத்தை அர்ப்பணம் பண்றேன். நான் இங்க வாடாப்பா, நீ ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கணும் தான், சம்சாரம் நான் அர்ப்பணம் பண்றேன். அம்மா நீ ஒரு பக்கம் ரப்பத்தை பிடிச்சிக்கணுமே என்ன, எல்லாருமே அம்மன் ஒரு திருடத்தோட கூட சரீரத்தை அர்ப்பணம் பண்றேன். சதஸ்ல எல்லாரும் இருக்கா, தெய்யார் ரம்பத்தை எடுத்துன்னு வாங்க மயூரத்வஜன். அந்த பகவத் பிரேரணை பாருங்கோ, பாரிக்கும் அந்த பையனுக்கும் மனசுல ஏதோ ஒரு தைரியமும் வந்தது. என்ன பண்ணுவாளோவா, எப்படி தைரியம் வந்ததோ, கஷ்டம் தான் கொடுத்துருக்கணும். ஒரு ரம்பத்தையும் எடுத்துன்னு வந்தேன், நடு தலையில வச்சு முள்ள ரம்பத்தை வச்சு சில சிலையில அப்படியே நறுக்க ஆரம்பிக்கிறேன். நறுக்க ஆரம்பிச்சா பகவான் நாம கீர்த்தனம் பண்றேன்.

இப்படி பகவான் நாமாவை பண்ணிண்டு நடுவு தலையில குடிச்சு அறுத்துக்கிட்டே வர்றாள். ஜனங்களெல்லாம் பிரமிச்சு பார்த்துட்டு அப்படி வரோது முக பரியந்த ரவத்தினை சிற. இந்த புருவத்து விட்ட ரொம்ப வந்து கொடுத்து 4.5 விரக்கடை 5 விரக்கடை அறுத்தாச்சு. இந்த புருவத்து விட்ட ரொம்ப வந்துதோ இல்லையோ, இந்த உட்காந்துருக்கிற மகாராஜா தலையை கொடுத்துருக்காரு மயூரத்வயம், அவனுடைய இடதுகளிலிருந்து ஜலம் தார தாரியா கண்ணீர் பிரிக்குது. அவ்வளோதான் பார்த்தா.

சுவாமி, அடாடா அடாடா, கண்ணிலிருந்து ஜலம் வருது, கண்ணீர் வருது. இனிமே அவனை விட்டுடுமோ, அது சிங்கம் சாப்பிடாது, இனிமே நான் இந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன், நான் இந்த சரீரம் உதவப்படாதுன்னு எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டார் சுவாமி. எல்லாரும் எல்லாம் அநியாயமா இருக்கு. கண்ணு பரியந்தம் ரொம்ப வந்துடுத்து, இது வரையும் தான் அடுத்தாயிடுது. புருவம் பரியந்தம் இடதுகள்லேருந்து கண்ணீர் வரும். அந்த சிங்கம் தொடாது, இவனா என் பேரில் பழி சொல்லாதீங்க. மகாராஜா துக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அந்த சிங்கம் எடுத்துக்காது, என் பையனும் போயிட்டான், எனக்கு இவனா போயிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னு இவர் எழுந்திருக்க ஆரம்பிச்சேன். மயூரத்வஜம் எழுந்திருந்தார், பிரம்மன்னார், என்ன துக்கத்தினாலே இறந்துகளிலேருந்து கண்ணீர் வரல, இந்த ஒரு சரீரத்தில் வலது பாகம் மட்டும் ஒரு பையனை காப்பாற்றுவதற்கு நல்ல விதத்தில் உபயோகப்படுறது, இந்த இடது பாகம் நல்ல விதத்துக்கு உபயோகப்படாமல் போகிறதேங்கிற ஒரு துக்கத்தினாலே கண்ணீர் வந்ததே தவிர,

இடது பாகம் உபயோகப்படலேங்கிறதாக கண்ணீர் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்லை. என்ன மன்னிக்கணும்னு சொல்லி அவன் ஏந்திருந்து சொல்லவும் பகவானுக்கே தடதகத்து போயிட்டான். இனிமேல் இவனை சோதிக்கப்படாதுன்னு சாட்சாத் பகவான் எல்லாம் முழுதும் கையிலுமாய் நீலமேகி சாமலனாய் கழரூபத்தை மாற்றி சொஸ்வரூபத்தோடு கூட பீதாம்பரம் மார்பல கௌஸ்துபம் இதுகளோடு கூட அர்ஜுனனையும் கிட்டக்க ஸ்வரூபத்தோடு நிறுத்திக்கிட்டு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா

அரவிந்த நேத்ராதி கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவமகம் ந ஜானே. மந்தகாசமான வதனத்தோடு கூட புன்னகை விருந்து கொண்டு பகவான் அர்ஜுனனோடு கூட பகவான் கிருஷ்ணன் திவ்ய தரிசனம் கொடுக்கவும் மயூரத்வஜனுடையதான இந்த காயங்களெல்லாம் ஆகி ஆறி போய் அவன் திருட சித்தத்தோட திருட சரீரத்தோட பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான். பிரபு, என்னை ரட்சிப்பதற்காக இந்த வேஷம் போட்டு வந்தேடான்னார். அப்போ உன்னுடைய பெருமையை பிரகடனம் பண்ணுறதுக்காக அப்படி வந்தேன்டான்னார். அப்போ கதைன்னார், உங்களை சரியான முறையில் ஆராதிக்கல.

0: உலக வாழ்க்கையிலே நான் ரொம்ப ஈடுபட்டு ஒன்ன மறந்தேன். இந்த சரீரத்துக்குள்ள இருந்து எனக்கு சர்வ உபகாரமும் பண்ணிக்கொண்டு உலகத்தில் வெளியிலையும் இருந்து எனக்கு சர்வவிதமான உத்தாசம் பண்ற ஒன்ன நான் மறந்தேன். இந்த சரீராபிமானத்தினாலே தாறுமாறுமான காரியங்களை ஈடுபட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவன் பிரார்த்திக்க, அப்பா உன் யாகம் பூர்த்தியாச்சு, நீ மகா உத்தம பக்தன், உனக்கு எடுத்துக்கிடா யாகம், தர்மபுத்தனுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணுன்னார். நீங்க சொல்றத கேட்கிறேன். நான் பகவானுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்து, அர்ஜுனா உன்னை விட பெரிய பக்தன்டானே அர்ஜுனுக்கு கண்டாடினாலே காண்பிச்சார். கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ என்னமே கேட்கிறேன். நான் அர்ஜுனன் அந்த மயூர துவஜனையும் அழைச்சிக்கிண்டு, அர்ஜுனும் குதிரையும் அழைச்சிக்கிண்டு சர்வ சேனைகளோட வந்து பூப்பிரதட்சம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்தரும் அந்த அஸ்வமேதங்கிற யாகத்தை கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தின் பேரில் பரிபூர்ணமாக செய்து முடித்தார். இப்படி பகவான் தன்னை ஆசிரிச்ச பக்தனை மகா தியாகியாகவும் பண்ணி தியாகமாவது சர்வத்தையும் தன்னிடத்தில் அர்ப்பணம் பண்றவன, அப்படி சர்வவிதமான ஆசையும் தன்னிடத்தில் வச்சான், அதான் தியாகம். நாம் எல்லா வஸ்துக்கூடத்திலும் ஆசையை வச்சிருக்கோம், இந்த ஆசையெல்லாம் சேர்த்து பகவானத்தில் வைக்கணும்னு காண்பிச்சார். அப்படி பகவான் இப்பவும் தன்னிடத்தில் ஈடுபடுறவனுக்கு சர்வபாகியத்தையும் கொடுக்கிறாருன்னு இந்த சரித்திரத்தினாலே நாம் எல்லாம் அறிய வேண்டியதாக இருக்கு.
1: இதுவரை மயூரத்வஜ உபக்யானம் இசை பேருரை நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணஸ்வாமி பாகவதர்.

0: தொடர்வது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் தி மிட் டே நியூஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மாப்பிள்ளை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் குழுவினருடன் பாடியிருப்பது.
2: ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக்

ஆசையுள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், ஆசையுள்ள பக்கம் பெருந்திமிரு வந்து சேரும், ஆசையுள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், ஆசையுள்ள பக்கம்

நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு வாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டாகும்.

பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். டாங்கு டாங்கு.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 2:40 20 நொடி. ஒலிக்கும் அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருப்பது.

0: குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கும் அடுத்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருப்பது.

0: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேநீர் நேரம். முதலில் பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹர் தேஷ்வா.

0: சேனா.
1: தேநீர் நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வேலைக்காரன் திரைப்பட பாடல்.
2: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜானகி ரமணா, சுத்த சீமந்தினி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்து மாலரியா நான்முகனும். ராகம் யதுகுல காம்போஜி, ரூபக தாளம் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சாட்டிலேனி, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

0: பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆத் சபேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 திரை கானம், 9:00 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம், காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம், பி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, வி பி மதுசூதனன் அவர்கள் தபேலா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்டு. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, மாத்ரு தேவோ பவ அன்னையர் தின உரை வழங்குபவர் கமலாகர ராஜேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:50 மில்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4:00 வரை திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சுந்தர போஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தொடர்ந்து திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10-8:30 திரை கானம், 8:15 ஸ்வர்தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஆங்கிலத்தில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரை கானம். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672229.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
3: அவ விளையாடிட்டு இருக்கா?
4: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
4: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
4: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
0: இனி திரை இசை நிகழ்ச்சியில்

0: திரையிசை கேட்டீர்கள். தொடரும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சக ஜதின சர்மா. ஆதௌ முக்கிய வார்த்தாஹ. சுபேந்து அதிகாரி பச்சிம பங்காலஸ்ய பிரதம பாஜபா முக்கியமந்திரி சஞ்சாதஹ. தேன சஹ பஞ்சான்யைஹி மந்திரிபிஹி அபி பதகோபநீயதாயாஹ சபதம் கிரஹீதம். தமிழ்நாடு ராஜ்யே நூதன சர்வகார ரசனாயை டிவிகே தலேன பிரமாணிதம் யத் தேஷாம் பார்ஷ்வே விம்சத்யுத்தர சதம் விதாயகானாம் சமர்த்தனம் வர்த்ததே. ராஷ்ட்ரிய விதிக சேவா பிராதிகரணேன அசேஷேஹி தேசே விவாதானாம் சௌஹார்தபூர்ண ரீத்யா நிஸ்தாரணார்த்தம் ராஷ்ட்ரிய லோக நியாயாலயஸ்ய ஆயோஜனம் விஹிதம். விதேஷ மந்திரி டாக்டர் எஸ் ஜெய்சங்கர த்விபக்ஷீய சஹயோகம் சுத்ரிடீகர்த்தும் த்ரினிதாத் அண்ட் டொபேகோ தேசஸ்ய பிரதானமந்திரிணா சஹ மேலனம் சாதிதவான். அபி ச கிரிக்கெட் ஸ்பர்தா மாலிகாயாம் அத்ய ஜெய்ப்பூர் நகரே ராஜஸ்தான் ராயல்ஸ் தலம் குஜராத் டைட்டன்ஸ் தலேன சஹ க்ரீடிஷ்யதி. अथ वार्ताः विशदीकृत्य. शुभेन्दु अधिकारी पश्चिम बंगालस्य नूतन मुख्यमंत्रित्वेन शपथं गृहीतवान्. इत्थं पश्चिम बंगाल राज्ये प्रथमं तावत् भाजपा दलस्य

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை காணும் நிகழ்ச்சியின் முதல் பாடல். அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருப்பது.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை

கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. பாடல் ஒலிக்கும் நேரம் 7:32. ஒலிக்கும் அடுத்த பாடல் கீதாஞ்சலி படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியிருப்பது.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையின் அடுத்த பாடல் இதய கோயில் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: திரைகாணம் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். நவீன எம்ஐஆர்வி அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டிய அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி

0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 1.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவாவில் நடைபெற உள்ள கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவானது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக்கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டாம்சோவை வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாம்பழங்கள் வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள், பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவது குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாம்பழங்கள் வெளிமாநிலங்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: முக்கனிகளில் முத்தான கனியாக விளங்கும் மாம்பழங்கள் உண்பவர்களுக்கு இனிமையான உணவையும் விற்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. கோடைக்காலம் வந்தால் சேலத்து மாம்பழங்களுக்கு தனி மவுசு என்ற அடிப்படையில் இந்த சீசன் விற்பனையில் வியாபாரிகள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் வரத்து 15 முதல் 20% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு தினசரி 70 முதல் 75 டன் அளவிற்கு மாம்பழங்கள் விற்பனைக்கு வந்த நிலையில் நடப்பாண்டில் அது 100 டன்னாக அதிகரித்துள்ளது. விற்பனையை பொறுத்தவரையில் உள்ளூர் விற்பனையை காட்டிலும் வெளி மாவட்ட, வெளி மாநில ஆன்லைன் ஆர்டர்களும் தொலைபேசி வழி ஆர்டர்களும் அதிகரித்துள்ளன. இதனால் சீசன் காலத்தில் பார்சல் அனுப்பப்படும் மாம்பழ பெட்டிகளின் எண்ணிக்கை 50 லிருந்து 100 பெட்டிகளாக அதிகரித்துள்ளதால் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாள்தோறும் மாம்பழ பார்சல் அனுப்பும் பணிகளும் விறுவிறுப்படைந்துள்ளன. சேலத்திலிருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பல்வேறு வகையான மாம்பழங்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருவதாக கூறுகிறார் மாம்பழ வியாபாரி சீனிவாசன்.
3: இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேலம் சீசன் மாம்பழம் வந்து சிறப்பாக தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா வரத்தை அதிகரித்து இப்போ மாம்பழங்கள் எல்லா இடத்துங்களுக்கும் இந்தியா பூரா மாம்பழம் இங்கேருந்து போயிட்டுருக்கு சார். மாம்பழ வரத்து வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நல்லா பெட்டராகவே இருக்குது. காரணம் வந்து மழையோட அளவு குறைவாக இருக்கணும், ட்ரைனஸ் அதிகம் இருக்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது இயற்கையோட இது, அது மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாம்பழத்தோட டேஸ்ட் அதிகமாகவே இருக்குது. நிறையா பேர் மாம்பழம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த இமாம் பசந்த், சேலம், பெங்களூரா, அல்ஃபோன்ஸா, மல்கோவா இந்த மாதிரி வெரைட்டிலாம் அதிகமாக வாங்கி வெளியூரில் இருக்கவங்க கேட்டு வாங்கிறாங்க. இங்கே லோக்கல்லையும் வியாபாரம் ஆகுது, அதிகமாக வெளியூரில் இருக்கவங்க கேட்டு வாங்குறாங்க சார்.
2: விலையை பொறுத்தவரை பெரும் ஏற்றமோ இறக்கமோ இல்லை. பங்கனப்பள்ளி, அல்போன்சா, செந்தூரா, சேலம், பெங்களூரா, மல்கோவா, இமாம் பசந்த் என ரகங்களின் அடிப்படையில் 1 கிலோ மாம்பழங்கள் குறைந்தபட்சம் 30 ரூபாய் முதல் அதிகபட்சம் 200 ரூபாய் வரையில் விற்பனையாகின்றன. பொதுமக்களுக்கு இனிப்பான உணவை தரக்கூடிய மாம்பழங்கள் இந்த ஆண்டில்

0: விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்திருக்கிறது என்றே கூற வேண்டும்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சிவகங்கையில் செயல்பட்டு வரும் பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இங்கு 1 முதல் 5 வரை 6 வயது முதல் 14 வயதுடைய மாணவ மாணவிகள் சேர்க்கப்படுவதாகவும், மேலும் விடுதி சார்ந்த இப்பள்ளியில் உணவு, இலவச உடை, கல்வி உதவித்தொகையுடன் 4 சீருடைகளும் வழங்கப்படுகிறது எனவும், இங்கு சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் பிரெய்லி முறையில் கல்வியுடன் உடற்கல்வி மற்றும் கணினி பயிற்சியும் கற்றுத்தரப்படுவதால் தகுதியுடையோர் சேர்ந்து பயன்பெறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பரவலாக பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சென்னை புறநகர் பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. தமிழகத்தில் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில், அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், மீனம்பாக்கம், திரிசூலம், நங்கநல்லூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, பெரங்குளத்தூர், வண்டலூர், மாம்பாக்கம், கண்டிகை, கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், செம்மனார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
1: கோடை மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதுபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராமப் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது.
1: கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
6: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய அரசின் அடல் பென்ஷன் திட்டத்தில் கடந்த மாத இறுதி வரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக நிதியமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீர

0: செயலுக்கான குழந்தைகள் விருதுக்கு விண்ணப்பிக்க வரும் ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்றும், இதுகுறித்த விவரங்களை awards.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 11 ஆண்டுகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. உணவில் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நலமாக பேணி காக்க முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. கோடைக்காலத்தில் நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்க போதிய அளவு இளநீர், தண்ணீர் போன்றவற்றை அருந்துவது அவசியம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

நேர்களே, நாளை இரவு 7:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.

0: premises of the company as well as at the office premises of intermediary companies whose accounts were used for diversion of bank funds. It added that the searches have resulted in the seizure of incriminating documents. The CBI said that during the last few months, 7 cases have been registered against the Anil Ambani-led Reliance Group based on the complaints lodged by various public sector banks and LIC. The complaints have been lodged in connection with alleged frauds involving thousands of crores of rupees. The United States says it is awaiting Iran's formal response to a proposed 14-point framework aimed at preventing a wider regional conflict, even as fresh military and political tensions continue across West Asia. U.S. Secretary of State Marco Rubio said Washington remains engaged in diplomacy, while President Donald Trump indicated that Tehran's reply could determine the next phase of negotiations. Iran's Foreign Minister Abbas Araghchi criticized recent American military actions, accusing Washington of undermining diplomatic efforts through escalation. The government has announced the winners of the National Panchayat Awards 2025, with 42 panchayats from across the country being selected for the honours. The Ministry of Panchayati Raj informed that the award distribution ceremony will be held in New Delhi on the 3rd of next month. According to the ministry, Karnataka has secured the highest number of awards, with 6 panchayats being selected, followed by Andhra Pradesh and Odisha with 5 awards each. In IPL cricket, Gujarat Titans were 82 for no loss in 6 overs against Rajasthan Royals at the Sawai Man Singh Stadium in Jaipur when reports last came in. Yashasvi Jaiswal is leading Rajasthan Royals for the first time in the absence of regular captain Riyan Parag, who is out with a hamstring injury. Jaiswal won the toss and elected to bowl against Shubman Gill-led Gujarat Titans. In archery, Sahil Jadhav won a bronze medal in the men's individual compound event at the World Cup 2026 Stage 2 in Shanghai, China today. The 25-year-old Maharashtra archer defeated Denmark veteran player cum coach Martin Damso. And with that, we end this news bulletin.
1: Neram, Iravu 8 mani 10 nimidam. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட்
2: ஆகாஷ்வாணி. நல்லதொரு குடும்பம் நாடகம், எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள், நடிப்பு ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்த்தினி, உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். நல்லதொரு குடும்பம் நாடகம்.
3: அண்ணே, கிரீன் சிக்னல் போட்டாச்சு, வண்டி எடுங்க.
4: ஓகேடா அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ண கையோட ராமுக்கு முடிச்சிருங்க.
3: அம்மாடி, என்னால இந்த சம்சார பந்தத்தெல்லாம் இப்ப முடியாதுப்பா. அதுவும் இல்லாம என் கல்யாணம் லவ் மேரேஜ் தான்.
4: ஓஹோ,
3: அரேஞ்சு மேரேஜ்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஐயா கொஞ்ச நாளைக்கு சுதந்திரமா இருக்க
5: போறேன். கதவு இப்படி போகுதா? யாரையாவது பாத்துக்கிட்டு வச்சிருக்கியாடா? டே ராம், சிவாக்கு பாக்க போற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காடா, அவளை உனக்கு பாக்கலாம் தான் உன்னையும் கூட்டிட்டு போறோம். உங்க அம்மா கிட்ட இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், புரியுதா?
3: சான்ஸே இல்ல. ஐயாவுக்காக எத்தனை பொண்ணுங்க வரிசையில நிக்குது, இது சரிபடாது. அண்ணா, வண்டியை நிறுத்து. ஏனா, நீ அம்மா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதியா பண்றீங்க.
6: டே, இப்ப என்ன உன தாலி கட்டவா சொல்ல போறோம்? சிவாவுக்கு போய் பொண்ணை பார்ப்போம். சிவா கல்யாணம் முடிவாச்சுன்னா அவங்க ரெண்டாவது பொண்ணை உனக்கு பார்ப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பேசுவோம், சரியாடா?
3: ஐயோ, முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சிவாவுக்கு மட்டும்தான் பொண்ணு பார்க்க போறோம், எனக்கு இல்ல.
6: டே, சொன்னா கேட்க மாட்டியா நீ?
3: நோ வே. எனக்காக காத்திருக்கிற என்னோட லவ்வர் ஏமாந்துட கூடாதே.
5: இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்படியா? சரிடா, சிவாக்கு மட்டும்தான் பொண்ணு பார்ப்போம். இப்போ நீ கூட மட்டும் வந்தா போறோம், சரியா?
3: யார் சொன்னா? நான் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன், 5 பேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ரிப்ளை தான் வரல.
4: டேய், என்னது, 5 பேருக்கு அப்ளை பண்ணிருக்கியா? முதலாங்க வாடா, அப்புறம் பாத்துக்கலாம்.
5: சிவா, நீ வேற முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடா. பொண்ணு வீடு வந்துருச்சு, வா முதல்ல இறங்கலாம்.
3: உன் வலதுகால எடுத்து வச்சு உள்ள போனா அப்பதான் உன் லைஃப் செம்மையா இருக்கும்.
7: வாங்க வாங்க, வழியெல்லாம் சுலபமா தெரிஞ்சுதா?
5: சுலபமா தெரிஞ்சுதுங்கண்ணா.
7: வாங்க உட்காருங்க. தேவி,
8: அப்பா,
7: இவ என்னோட ரெண்டாவது பொண்ணு, இப்பதான் பிஇ முடிச்சிருக்கா, வேலை கூட கிடைச்சாச்சு. தேவி, பவித்ரா கிட்ட காப்பி கொடுத்து அனுப்பு.
6: எனக்கு சக்கரை கொஞ்சம்.

0: அதிகமா இருக்கணும்.
1: சரிங்கம்மா.
2: தாயில்லா பொண்ணுங்க, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், ஜாதகம் ரொம்ப பொருந்திருக்குன்னு ஜோசியர் சொன்னாருமா. இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி பேசிடலாம்.
3: டேரா நீ தப்பிச்சுடாடி, தேவி சுமாரா தான் இருக்கா.
4: டே டே டே டே அண்ணா போதுண்டா, என்னை ஏற்றி விடாத. எனக்கு தேவியை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆமாம் சொல்லிட்டேன்.
3: டேய் அஞ்சு பேருக்கு அப்ளிகேஷன் போட்டுடா, உன் லவ்வர் உனக்காக காத்திருக்கா, ஞாபகம் வச்சுக்க.
4: டே நான் தேவியை பார்த்த உடனே மானசீக காதலிக்கு டாட்டா காமிச்சிட்டேன்டா. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு, லவ் மேரேஜ் நமக்கு செட் ஆகாதுப்பா.
3: டேய் என்னடா இவ்வளவு ஸ்பீடாக போகிற, இருடா பவித்ராவையும் பார்ப்போம்.
5: முதல்ல பொண்ணை பார்க்கலாம்.
2: இந்த ரெண்டு தம்பியில எந்த தம்பி மாப்பிள்ள? வாட்ஸ்அப் போட்டோல பாத்துருக்கேன், இரண்டு தம்பியும் ஒரே மாதிரில இருக்காங்க, அதனால கேட்டேன்.
5: இவன் என் மகன் சிவா.
6: வணக்கம்.
5: இவன் என் தங்கச்சி மகன் ராம்.
4: வணக்கம் வணக்கம்.
5: இதோ பவித்ரா காஃபி எடுத்துட்டு வந்தாச்சே, வாமா.
0: ஏமா நீ நல்லா சமையல் எல்லாம் பண்ணுவியா?
7: ம், சமைப்பேன்.
5: சிவா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா, உனக்கு எப்படிடா?
6: எனக்கும் பிடிச்சிருக்குமா.
5: சாந்தா நீ என்னடி சொல்ற?
0: என்னக்கா இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி சரி, உனக்கும் உன் பையனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே.
5: அண்ணா எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்.
2: ரொம்ப சந்தோஷம் அம்மா. தேவி பவித்ரா கிட்ட கேட்டு சொல்லுமா.
1: சரிப்பா.
3: டேய் ராம், உனக்கு இந்த பொண்ணு வேணாம்ல?
4: வேணும்பா, நீ வேணா பவித்ரா விட்டுரு.
3: டேடே போதும் போதும்டா, உன் மனசு எனக்கு தெரியாதா? அம்மா ராமுக்கு இந்த பொண்ணு கேளுங்கம்மா.
5: சரி சரி. சாந்தா உனக்கு பிடிச்சிருக்கா?
0: பாக்கலாம். ஒன்னும் பரவாயில்ல ராம், அவன் தான் சரின்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன பேசுறது?
2: என்னம்மா என்ன விஷயம்?
5: இல்லைனா உங்க ரெண்டாவது பொண்ணு என் தங்கச்சி பையனுக்கு கேட்கலான்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கோம்.
4: ஐயோ டேய் என்னடா, என்னோட தேவி உள்ள போயிட்டா?
3: என்னோடவா? டேய் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தேவிக்கு உன்னை பிடிக்கணும், ஜாதகம் பொருந்தி இருக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குடா.
4: அதெல்லாம் பொருந்தியாச்சுடா.
1: பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கே தெரியும்.
2: அதுக்கு இப்ப என்னம்மா?
1: இவருக்கு இங்கதான் வேலை, கல்யாணம் முடிஞ்சா என்னால பெங்களூர் போக முடியாதே.
2: தேவி நீ எடுத்திருக்கிற மார்க்குக்கு உனக்கு சென்னையிலேயே நல்ல வேலை கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா?
7: அதான்ப்பா நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா.
1: இல்லப்பா இது சரி வராது, முடியாதுன்னு சொல்லிடுங்க.
7: இங்க பாரு தேவி, நல்லா யோசிச்சு பாரு, அவசரம் இல்ல, டைம் எடுத்துக்கோ. அப்புறமா கூட உன் பதில சொல்லு. எனக்கு கூட இது நல்ல இடமா தான் தோணுது.
1: உனக்கு என்னடி, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு அழகா ஒரு ஷாப் வச்சுட்ட, உன் கீழே ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க, இப்ப நல்ல இடமா வந்துருச்சு, நீ ஃபுல் செட்டில். பட் நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணனும். அப்பா எனக்கு முதல்ல வேலை முக்கியம்ப்பா.
2: தேவி நீ சொல்றதெல்லாம் சரி, பவித்ராவுக்கு எல்லாம் செட் ஆன மாதிரி உனக்கும் செட் ஆகும்மா.
1: அப்பா என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் பா.
7: இங்க பார் தேவி, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல. நமக்கு பார்த்து பார்த்து செய்த நம்ம அப்பாவுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரியாதா? நான் சொல்றத கேளு, உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உன் வேலை விஷயத்த மாப்பிள்ள கிட்ட இப்பவே பேசிடலாம்.
1: என்ன நீ அதுக்குள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற?
7: அப்பா நீங்க போய் சரின்னு சொல்லுங்கப்பா, நான் இவகிட்ட பேசிக்கிறேன்.
2: சரிம்மா.
7: என்கிட்ட இல்லப்பா, மாப்பிள்ள வீட்டுல போய் சரின்னு சொல்லுங்க.
2: விளையாட்டு பொண்ணு.
7: ஏய் தேவி உண்மைய சொல்லு, ராமு உனக்கு பிடிச்சிருக்கு தானே?
1: பிடிச்சிருக்கு, ஆனா என் ஜாப்.
7: அப்படி வா வழிக்கு, ஜாப் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. நீ சென்னையிலே ஜாபுக்கு அப்ளை பண்ணு, உனக்கும் ராமு கிடைப்பாரு, ஜாபும் ஓகே ஆயிடும்.
1: எப்படியோ என்ன கவுத்துட்ட.
7: ஏய் இதுதானே வேணன்றது, நீ ஏற்கனவே ராமுவை பார்த்து கவுந்துட்ட.
5: நினைக்கிறேன் அவ எழுந்துட்டாளா, முதல்ல போய் பாருப்பா.
6: நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன், நான் பவித்ரா கிட்ட சொல்லிட்டு அப்படியே
5: கிளம்புறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாப்பா.
6: பவித்ரா நான் கிளம்புறேன், போயிடுறமா.
7: சரி
5: பவித்ரா வாமா. குட் மார்னிங்மா, காஃபி வேணுமா டீ வேணுமா?
7: காஃபி.
5: இந்தம்மா காஃபி.
7: என்னது காஃபி லைட்டா இருக்கு, முதலியே கேட்டிருக்க கூடாதா? எப்படி இத குடிக்கிறது?
5: ஸ்ட்ராங்கா வேணும் நீ முதல்ல.

0: கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு போட்டிருப்பேன் இல்லையா? இதை இப்ப போட்டு எடுத்துட்டு
1: வரேன். இல்ல எனக்கு வேண்டாம்.
0: சரி, இந்த டிஃபனியாவது சாப்பிடுமா?
1: காஃபியே இப்படி இருக்கு, டிஃபன் எப்படி இருக்குமோ. வேண்டாத்த.
0: வேண்டாமா, பசியோட இருக்காதம்மா, உடம்புக்கு கெடுதல்மா.
1: சரி எடுத்து வைங்க, வரேன்.
2: என்ன இது, டிஃபனு இப்படி இருக்கு, என்ன பண்றது, பசிக்குதே, சாப்பிட்டு தானே ஆகணும். அத்தை, இதை எப்படிதான் உங்க புள்ள இத்தனை நாளா சாப்பிட்டாரோ தெரியல.
0: ஏமா, என்னோட சமையல் உனக்கு சாப்பிட பிடிக்கலையா? உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, அப்படியே செஞ்சு கொடுத்துடுறேன். இல்லட்டா நீயும் என்னோட வந்து ஒத்தாச பண்ணு, ரெண்டு பேரும் ஒன்னா சமைக்கலாம்.
1: அச்சோ, அடுப்படியில எல்லாம் வேக என்னால முடியாதத்த. அங்க கூட அப்பா என்னதான் சமைக்க சொல்லி தொல்ல பண்ணுவாரு. ஆனா நான் தான் அப்பாவுக்கு தெரியாம தேவியோட தலையில எல்லாத்தையும் கட்டிடுவேன். என்னால சமைக்கலாம் முடியாதத்த. நான் இதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்.
0: பவித்ரா, சாப்பாடு கட்டி வச்சிருக்கேம்மா, எடுத்துட்டு போமா?
1: இல்ல எனக்கு வேண்டாம்.
2: உங்க சாப்பாடு மோசமா இருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்?
1: இனிமே எனக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்யாதீங்க, நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்.
0: ஐயோ என்னம்மா அது, பவித்ரா வெளி சாப்பாடெல்லாம் உடம்ப கெடுத்துருமா?
1: இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறத.
3: தேவி தேவி தேவி தேவி, காஃபி
4: இந்தாங்க, சூடான காஃபி.
3: ஆஹா, காஃபி பிரமாதம், உன்ன மாதிரியே.
4: சும்மா இருங்க, அத்தைக்கு கொடுத்துட்டு வரேன், எடுத்துக்கோங்க அத்தை.
1: அப்படி வச்சுட்டு போ. என்னது இது, காஃபியா இது? கழனி தண்ணி மாதிரி இருக்கு, வாயில வைக்க முடியல.
3: இது ஏமா, நல்லா தனமா இருந்தது.
1: இருக்கும் இருக்கும், போட்டது உன் பொண்டாட்டி இல்ல. தேவியே, உனக்கு காப்பியே போட தெரியாதா?
4: என்னாச்சு அத்த?
1: இந்த காப்பிய குடிக்க முடியல.
4: சாரி அத்த, உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லுங்க, அப்படியே போட்டு தரேன்.
1: என்னது, காப்பி போட கூட நான் சொல்லி தரணுமா? சரி, டிஃபனாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா இல்லையா?
4: ரெடியா இருக்கு அத்த, வாங்க சாப்பிடுங்க. என்னங்க, நீங்களும் வாங்க.
3: ஆமா, எனக்கும் ஆபீஸ் டைம் ஆகுது, அம்மா சாப்பிட்டோம், நான் அதை ரெடி ஆயிட்டு வந்துறேன்.
4: அத்த உட்காருங்க அத்த.
1: என்னது இது, சட்டினி இப்படி இருக்கு? இட்லினா பூ மாதிரி இருக்கணும், இப்படி தூக்கி அடிச்சா மண்டை பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்க கூடாது.
3: தேவி தேவி, டிஃபன் எடுத்து வைமா?
1: டே ராம், டிஃபன் சுத்த மோசம், நீ சாப்பிட மாட்ட. உன்னோட ஆபீஸ்ல கேன்டீன் இருக்குல்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. இந்த டிஃபனை இவ்வளையே தின்னு ஒழிக்கட்டும்.
3: இல்லம்மா, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்.
1: டே, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்?
3: இல்லம்மா, சரி சரிம்மா, நான் கிளம்புறேம்மா.
1: எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க.
5: இப்பதான் அசதியா வந்திருக்கேன், ஒரு காபி சாப்பிட்டு வெளியே கூட்டு போறேன்மா.
0: சிவா வந்துட்டியாப்பா, இந்தப்பா காபி குடிப்பா. சிவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
5: ஏமா தாய்க்கம், சொல்லுங்கம்மா.
0: சிவா, பவித்ரா எங்கன வெளியில கூட்டு போயிட்டு வாப்பா. ஏன் சமையல் வேற அவளுக்கு பிடிக்கல, ஒரு நல்ல ஹோட்டலா கூட்டு போப்பா என் மருமகளை.
5: சரிம்மா, ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறமா.
1: ஓ, நான் சொன்னா புரியாது, அம்மா சொன்னா உடனே கேக்கணுமா? சரியான அம்மா பைத்தியத்தை கட்டிக்கிட்டு
5: இருக்கேன்.
1: போலாம் வாங்க.
5: சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
1: போயிட்டு வரோம் அத்த. வந்துட்டியாப்பா? அம்மா காலையில இருந்து சரியா சாப்பிடலப்பா.
3: ஏமா, களைப்பா இருக்கு, எனக்கு ஒரு காபி கொண்டு வாமா.
1: டேய், பெத்தவ பசியா இருக்கறான்னு சொல்றேன், உனக்கு எப்படிடா காபி குடிக்க மனசு வருது?
3: என்னாச்சு தேவி?
4: என்னங்க, இந்தாங்க காபி, அத்தைக்கு என் சமையல் பிடிக்கல போல இருக்கு.
3: அம்மா நல்லா தானமா செஞ்சிருக்கா, ஆபீஸ்ல எல்லாரும் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்களம்மா.
1: அப்பா, நான் போய் சொல்றேனா? டேய், சாப்பாடுதான் இப்படின்னா வீட்டை பாடுறா, எங்காவது ஒழுங்கா வச்சிருக்காளான்னு.
3: அவ வேலைக்கும் போறா, வீட்டுல சமையலும் பண்றா, வீட்டையும் பாத்துக்கிறா, கொஞ்சம் முன்ன பின்னதாமா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதானே, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், இல்லன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா.
1: நேத்து வந்தவளுக்காக என்ன அட்ஜஸ்ட் பண்ணின்னு போ சொல்றியா?
3: அப்படி சொல்லம்மா.
1: அப்புறம் எப்படிடா, எப்படிடா
3: அம்மா, எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிட்டா எப்படிமா நான் பேசுறது?
1: நானு தப்பா எடுத்துட்டு போறேன்.
3: ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலம்மா. தேவி, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணு, சரியா?
4: சரிங்க.
3: போதுமாமா, நான் சொல்லிட்டேன்.
1: நாளைக்கு சாப்பிட்டா தானே தெரியும் அம்மாவோட சமையல் எப்படின்னு.
3: தேவி பசிக்குது, சாப்பிடலாமா?
4: வாங்க அத்தை, நீங்களும் வாங்க. என்னங்க, பொரியல் கொஞ்சம்

0: பயமாங்க?
1: பயமா? நல்லா தானே இருக்கு செல்லக்குட்டி.
0: எதுக்குங்க இதெல்லாம்? நான் உங்களையும் உங்க அம்மாவையும் தப்பாவே எடுத்துக்கல. ஆரம்பத்துல இப்படி சின்ன சின்ன உரசல் இருக்கும்.
1: தேவி, இதெல்லாம் போக போக சரியாயிடுமா?
0: இல்ல, உங்களுக்கு பழகிடும்.
1: ஆட கடவுளே.
2: வெளியே போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்குமா. நாங்க போய் படுத்துக்கிறோம். அம்மா.

0: ஒரே நிமிஷம் சொல்ல முடியாதுரா, நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: டேய், இவ்வளவு இருக்கா?
0: டேய், இதுக்கு மேலேயும் இருக்குடா. நான் சொன்னது பாதிதான்டா.
1: ஐயோ, இப்ப என்னடா பண்ணலாம்?
0: அதான் பஞ்சம் நெருப்பு தானே பத்திக்குது. நெருப்பையும் நெருப்பையும் மோத விட்டா.
1: டேய் அண்ணா, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, என்னடா திடீர்னு சினிமா வில்ல மாதிரி பேசுற?
0: டேய், சில நேரத்தை நாமளும் இப்படித்தான்டா யோசிக்கணும், பிளான் பண்ணணும். அப்படியே விட்டா சரிப்படாதுடா.
1: சரி, ரெண்டு நெருப்பும் சேர்ந்து நம்மள ஏதாவது பண்ணிட்டா?
0: அது பின்னாடி பாத்து பண்றா. முதல்ல மோத விட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பூகம்பமா பூகம்பமா எது கிடைக்குதுன்னு பாப்போம்.
1: டேய், வில்லன் சொன்ன திடீர்னு ஹீரோ மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுற. சரி, ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்க. சரி, என்ன பிளான் சொல்லு.
0: இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அம்மா, அம்மா.
2: என்ன வந்ததும் வராததுமா அம்மா அம்மான்ட்டு?
0: ஒண்ணு இல்ல பவி, இது சரஸ்வதி அத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நாம எல்லாம் திருச்சிக்கு போறான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல.
3: ஆமாண்டா,
0: எனக்கு ஆபீஸ்ல லீவு கிடைக்கல. அம்மா, நீங்களும் பவித்ராவும் போயிட்டு வந்துருங்களேன்.
2: நானே சொல்லலாம்னு இருந்தேங்க, ஷாப்ல இப்போ வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்னால வர முடியாதுங்க. நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க.
3: சிவா, என்னப்பா பண்ணலாம் இப்ப நம்ம?
0: அதம்மா, அது வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் இருக்குமா, ராமுக்கு போன் பண்றேன், அவன் வரானா, அவங்க கூட நீங்க போயிட்டு வந்துருங்களேன்.
3: அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா.
0: அதான் இருமா, லைன் போயிட்டு இருக்குமா. ஏ, ஹலோ ராம்.
1: என்னடா ஆரம்பிச்சிட்டே உன் பிளான?
0: டேய், சொல்றது மட்டும் கேளுடா. ஆமா, இங்க அம்மா பவித்ராலாம் நல்லா இருக்காங்க.
1: நான் கேட்கவே இல்லையடா.
0: டேய், அங்க சித்தி தேவி எப்படி இருக்காங்க அதை சொல்றேன்.
1: சண்டைய போட்டுட்டு மண்டைய உடைக்காத குறையா இருக்காங்கடா.
0: ரொம்ப நல்லா இருக்காங்களா? சரிடா, இது சரஸ்வதி பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் போறீங்களா?
1: நிக்காம போயிட்டே ராணி.
0: என்ன சித்தி போலியா? நீங்க ரெண்டு பேர் மட்டும் தானே போறீங்க?
1: நடக்கட்டும் நடக்கட்டும்.
0: இங்க எனக்கு லீவு கிடைக்கலடா, பவித்ராக்கும் ஷாப்ல வேலை இருக்கான், யாராவது கல்யாணத்துக்கு போகணும்ல. ஒண்ணு பண்ண, நீ அம்மாவை கூட்டு போடா. அது வரைக்கும் சித்தி இங்க நம்ம வீட்டுல இருக்கட்டும். எப்படி?
1: தங்கள் உத்தரவு என் பாக்கியம்.
0: ஓகேடா. சரி சரி, நான் வச்சிடறேன். சித்தி அத்தை மேல இருக்கிற கோபத்தினால யாரும் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா?
3: உன் சித்தி குணம் தான் எப்பவுமே உனக்கு தெரியும்ல, அவ எப்பவுமே இப்படிதான்டா.
0: ஆனா ராமுக்கு போகணும்னு ஆசையா இருக்காமா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ராம் கூட போயிட்டு வந்துருங்களேன். நீங்க வர வரைக்கும் சித்தி இங்க இருக்கட்டும்.
3: ஆமாண்டா, இதுவும் சரியாதான் தெரியுது எனக்கு. நாளைக்கு தானே கிளம்பணும், நீ ராம் கிட்ட போயிட்டு சொல்லிடு, நான் வரேன்னு.
0: சரிமா சரிமா.
4: அப்பா, ரெண்டு மூணு நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், இல்லைன்னா இந்த அத்தை சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே உயிரை எடுத்துருவாங்க. கடவுளே, ரொம்ப நன்றி.
2: பவித்ரா, பவித்ரா, பவித்ரா.
4: என்ன காலங்க தலி கதவை இப்படி இடிக்கிறீங்க? சண்டே தானே, என்ன வேணும்?
2: மணி 7 இது உனக்கு காலங்க தலையா? போய் எனக்கு காபி போட்டு கொண்டு வா.
4: என்ன, காஃபியா? அதுவும் நான். உங்களுக்கு நல்லால பாத்தீங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி நீங்க காஃபி போட்டதே இல்லையா?
2: அந்த கதை எல்லாம் இங்க வேணாம், போய் காபி போட்டு கொண்டு வா.
4: இந்த கதைலாம் இங்க வேண்டாம், போய் 2 இல்ல 3 காஃபி போட்டுட்டு நீங்க ஒன்னு குடிச்சிட்டு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வர எழுப்பி விட்டுட்டீங்க, எனக்கு இப்ப காஃபி குடிச்சே ஆகணும், போங்க.
2: அதுக்கு வேற ஆளை பாருடி. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சிவா கிட்டயே நான் பேசிக்கிறேன். சிவா, சிவா.
0: என்ன சித்தி,
2: இவள காபி போட சொன்னா என்னன்னுமோ பேசுறாடா.
0: சித்தி, அவ கையால காபி சாப்பிடணும்னு நினைச்சா அவ்வளவுதான், இந்த ஜென்மத்துல அவ காபி போட மாட்டா. பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இல்ல? பிளீஸ், இல்ல நீங்களே காபி
5: போட்டுருங்களேன். இப்ப மட்டும் என் மருமக தேவி இங்க இருந்திருந்தா சூடா காபி போட்டுட்டு வந்து குடிங்க அத்த குடிங்க அத்தன்னு கெஞ்சுவ. நான் தான் குடிக்காம பிகுலாம் பண்ணுவேன். அது போட்டா, டேய் ஒரு காபி போட்டு குடுக்க சொல்லுடா.
4: இப்ப மட்டும் என் அத்தை இருந்திருந்தா அவங்களும் என்ன இப்படிதான் கெஞ்சுவாங்க. நீங்களும் இருக்கீங்களே, நல்ல மாமியார் வந்து வாச்சிங்க என் தங்கச்சிக்கு.
2: நீ மட்டும் என்ன ஒழுங்க, இப்படி ஒரு மருமகளை என் அக்காவுக்கு வாய்க்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு.
4: என்ன, அப்ப நீங்க ஒழுங்க?
2: நீ ஒழுங்க,
4: நீங்க.
2: ஏய், இதுக்கு மேல பேசுன அப்புறம் எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வரும்.
4: நீங்க இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும்.
0: ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? சண்டைனா வீட்டுல சண்டை பண்ணுமா? மனுஷன் நிம்மதியா இருக்க விடுங்க, போங்க.
3: நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாச்சுடா.
1: ஆமா பிரியமா, வாங்க ஊருக்கு கிளம்பலாம்.
3: என்னடா சொல்ற நீ, திருச்சி

0: இன்னைக்கு வந்திருக்கேன். ஸ்ரீரங்கம் இருக்கு, உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு, முக்கொம்பு இருக்கு, இதெல்லாம் தேவியோட போயிட்டு வரலான்னு இல்லையா உனக்கு? கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட வந்திருக்க, திருச்சியில அவளுக்கு புடவை பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி குடுறா, கூட்டு போடா.
1: சரி பெரியமா, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துறேன், எல்லாம் ஒண்ணா போயிடலாம்.
0: என்னது, நான் எதுக்குடா சிவபூஜையில கரடி மாதிரி? நீங்க போயிட்டு வாங்கடா, அடுத்த தடவை என் பேரன் பேத்திய பாத்துக்கணும்ல.
1: தேவி கேட்டுக்கிட்டல,
2: சும்மா இருங்க.
0: இப்போ நான் சரஸ்வதி அத்தை கூட கொஞ்சம் ஒத்தாசைக்கு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஜாலியா வாங்கப்பா.
2: அத்தை உங்களை எப்படி விட்டுட்டு போறது?
0: ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க முதல்ல.
1: சரி பெரியம்மா.
2: வர அத்தா.
0: சரிம்மா, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாமா.
2: என்னங்க பெரிய அத்தை, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க.
1: ஆமா தேவி, பெரியம்மா எப்பவுமே இப்படித்தான், அம்மாவும் நல்லவங்க தான், என்ன பிடிவாத கோணம் கொஞ்சம் அதிகம், எப்பவுமே தனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. வயசாகுது இல்ல, ஆனா விட்டு கொடுத்தா முதல் மரியாதை தன்னால வரும்னு அவங்களுக்கு தெரியல. நல்ல வேலை நீ எனக்கு மனைவியா வந்த, நீ விட்டு கொடுத்து போயிடுற, அதனால நம்ம வீட்டுல பிரச்சனையே இல்லம்மா.
2: யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதானே வீடு வீடா இருக்கும். பவித்ராவுக்கு விட்டு கொடுத்து எனக்கு பழகிடுச்சு, நானும் சில விஷயங்கள்ல பிடிவாதமா இருப்பேன், என்னோட படிப்பு என்னோட ஜாப் இப்படி. ஆனா உறவுல விட்டு கொடுத்து போறதுதான் உறவை வளர்க்கும். எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க.
1: என்ன?
2: பொண்ணுங்களோட பிரச்சனை ஆங்களோட காது வரைக்கும் கொண்டு போக கூடாதுன்னு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வெளியில 1000 பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வர ஆண்களை அமைதிப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது வீடுதான். ஆனா அந்த வீட்டுல பெண்களால நிம்மதி இல்லனா அந்த குடும்ப தலைவன் எப்படி தன் குடும்பத்தை கவனிக்க முடியும்? அதனால ஆண்களோட காதுக்கு எந்த பிரச்சனையும் போகாம பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க.
1: தேவி, உங்க அம்மா உண்மையிலேயே உன்னை நல்லா வளர்த்திருக்காங்கம்மா.
2: உங்க அம்மாவும் உங்களை நல்லா வளர்த்திருக்காங்க. மக மேல வைக்கிற அதிகபட்ச பாசமே மருமகளை கொஞ்சம் விலக்கி பார்க்க தான் தோணும். இது காலம் காலமா சில குடும்பங்கள்ல வருதுதானே. ஆனா என்னையும் பவித்ராவையும் எங்க அம்மா ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. பவித்ராவும் உங்க அம்மா மாதிரி தான், அவ உங்க பெரியமாவை என்ன பாடுபடுத்திருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள அவளும் நல்லவ. அம்மா இறந்தத அவளால தாங்க முடியலங்க, அத மறக்க இந்த பிடிவாத குணம் அவளுக்குள்ள வந்துருச்சு.
1: கவலைப்படாத தேவி, எங்க பெரியம்மா அண்ணிய நல்லா பாத்துக்குவாங்க.
2: அந்த நம்பிக்கை தாங்க எனக்கு.
1: பேசிக்கிட்டே கோயிலுக்கு வந்துட்டோம், இரு தேவி நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துறேன்.
2: ஆ சரிங்க.
3: அப்பா வயித்த வலிக்குதே. இந்த 4 நாளா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிடுச்சு. அத்தை இருந்திருந்தா அப்பப்ப ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க, வேளா வேலைக்கு காஃபி பஜ்ஜின்னு எதையாவது செஞ்சு கொடுப்பாங்க, வீட்டையும் சுத்தமா வச்சிருப்பாங்க, நானும் நல்லா லேட்டா எழுந்திருப்பேன், நினைச்சபடி நடந்துப்பேன். இந்த அம்மா வந்ததுல இருந்து டார்ச்சர், காஃபி போடு, துணி அயன் பண்ணு, சமன்னு.

0: இதுல டிவி வேற, அதை பாக்கணும் இதை பாக்கணும்னு ரிமோட்டை என் கையில இருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. வீட்டுல சுதந்திரமே இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் வந்தா அவரை உடனே கூட்டு வச்சு எதையாவது என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வீடா இல்ல என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை இருந்த வரைக்கும் இது ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. இப்பதான் என் அத்தையோட அருமை எனக்கு புரியுது.
1: தேவி நீ எப்பமா வருவ? அத்தை அத்தன்னு பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுத்துவ. காப்பி சாப்பாடு நேரத்துக்கு கொடுப்பியே. இந்த பவித்ரா ஒன்னும் கொடுக்கறது இல்லம்மா. நீ வீட்டை சுத்தமா வச்சிருப்ப. இவ்வளவு வச்சிருக்கா பாரு, வீடா இது? பார்க்கவே கன்றாவியா இருக்கு. டிவி கூட பார்க்க விட மாட்டா, ரிமோட்ட கையிலே வச்சுட்டு சுத்துறா. சிவா வந்தா ஏதோ ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒதுங்க போறாளா, அப்பவும் மாட்டா. பின்னாடியே அவனை முந்தானியில முடிச்சு போட்டு கூட்டிட்டு போயிடுவான். நீ இருந்தப்போ நான் எப்படியோ இருந்தேன், இப்போ பாரு அருமை நீ இல்லாதப்பதாமா தெரியுது. தேவி நீ சீக்கிரமா வந்துருமா.
2: பவே சித்தி என்னது ஆளுங்க ஒரு மூலையில உட்காந்துருக்கீங்க? எனக்கு காஃபி வேணும், யார் போட்டு கொடுக்க
1: போறீங்க? இருடா நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்.
0: என்னங்க என்னங்க காஃபி?
3: என்னது டபுள் காஃபியா? சித்தி காஃபி போடுத்துறேன்றாங்க, பவி காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா? நம்ம விடுதானா இல்ல அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? பவி நீ ஏன் பவி தானே? சித்தி என்ன சித்தி?
0: என்னங்க சும்மா இருங்க.
1: டே கேலி பண்ணாதடா, அதெல்லாம் போட்டண்டா. தேவி எப்படா ஊர்ல இருந்து வருவா?
2: எனக்கு எப்படிமா தெரியும்?
4: வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க?
1: டே நீ வந்துட்ட, தேவி எங்கடா?
5: அத்த எப்படி இருக்கீங்க அத்த?
1: தேவி என் கண்ணு, நீ எப்படிமா இருக்க?
5: நல்லா இருக்க அத்த.
0: அத்த வாங்க அத்த வாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? லக்கேஜ் குடுங்க, நான் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறேன்.
6: ஐயோ பரவாயில்லமா, நானே வச்சிடுறேன். எப்படிமா இருக்கு நீ?
0: நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத்த. இருங்க நான் எல்லாருக்கும் இப்பவே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.
5: பவி இரு நானும் வரேன்.
0: சரி வா.
1: பவித்ரா கூட இந்த நாலு நாள் வாழ்ந்த பிறகுதான் தேவி எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கிட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுரா. அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன்னு இப்பதான்டா எனக்கு புரிஞ்சுது. இனிமே என் மருமக கூட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிப்பேன்.
4: நீங்களா பேசுறது? என் கண்ண என்னாலயே நம்ப முடியலையம்மா. பவித்ரா அன்னைக்கு வருச்சே.
0: அத்த இன்னாங்க காஃபி, எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் அத்த இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக வேண்டாம். எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க உங்க கூட வரோம். அவர் வேலையில பிஸியா இருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்க கூட நிச்சயமா வருவேன். நீங்க இல்லாம இந்த வீட்டுல இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அத்த.
6: எனக்கும் அப்படித்தாம்மா பவித்ரா. நீ கல்யாணத்துக்கு வராதது எனக்கு ரொம்ப குறையாவே இருந்ததுமா. எல்லார்கிட்டயும் உன்னை பத்தியும் நீ வச்சிருக்கிற ஷாப்ப பத்தியும் உன் புத்திசாலித்தனத்தை பத்தியுமே பேசிட்டு இருந்தேம்மா.
5: ஆமா பவி, உன்னை பத்தி புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க.
1: தேவி நான் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினேன் எனக்கு இங்க வந்த பிறகுதாம்மா தெரிஞ்சது. இனிமே நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருமா?
5: அத்த மன்னிப்புலாம் பெரிய வார்த்தை எதுக்கு அத்த? நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். எனக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை.
0: அத்த நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க, நான் கூட உங்ககிட்ட பாசமாவே நடந்துக்கல. இனிமே உங்களை உட்கார வச்சு நான் நல்லா பாத்துக்குவேன், சரியா அத்த?
6: என்ன பவித்ரா, எனக்கு உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நாம ரெண்டு பேரும் வேலைய பகிர்ந்துக்கலாம். இத நீ தான் செய்யணும், அத நான் தான் செய்யணும்ங்கிற ஈகோ எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். நம்ம கண்ணுல பட்ட வேலையெல்லாம் செய்வோம். முக்கியமா என் பேர பிள்ளைகளை நான் தான் வளர்ப்பேன். பேர பிள்ளைங்க மட்டுமில்ல, கொள்ளு பேர பிள்ளைங்களை, எள்ளு பேர பிள்ளைங்களை எல்லாரையும் நான் தான் வளர்ப்பேன். அதுக்குள்ள என்ன உட்கார வச்சிடாத பவித்ரா.
7: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
6: வாங்க சமந்தி, வாங்க வாங்க
0: வாங்க
4: வாங்க மாமா வாங்க.
7: மாப்பிள்ள போன் பண்ணி கூப்பிட்டாரு, என்ன விஷயம் மாப்பிள்ள?
2: மாமா வாங்க இப்படி வந்து உட்காருங்க.
4: மாமா ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்களை கூப்பிட்டோம்.
2: இன்னும் இந்த விஷயத்த நாங்க எங்க அம்மா கிட்ட அவ்வளவு ஏன் உங்க பொண்ணுங்க கிட்ட கூட சொல்லல?
7: என்ன மாப்பிள பீடியே ரொம்ப பலமா இருக்கு.
4: ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும்? பேசாம எங்க கூட வந்துடலாமே.
6: அடடா கரெக்டுப்பா. ஆமா சம்பந்தே, பிள்ளைங்க சொல்றதுதான் சரி, நீங்களும் எங்களோடய இருந்துருங்க.
1: ஆமாங்க, நீங்க எங்க கூடவே இருந்துடலாம்.
7: அம்மா, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் பேசுறது எனக்கு

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப நான் நல்லா தானே இருக்கேன், என் வேலைகளை நானே பாத்துக்கிறேன். இத்தனை நாளா என் பெண்களுக்காக குடும்பத்துல அம்மாவாகவும் அப்பாவாகவும் வாழ்ந்துட்டேன். என்னோட தனிப்பட்ட ஆசைகளை ஒதுக்கி வச்சிருந்தேன். இப்ப எனக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு. புத்தகம் வாசிக்கிறது, நண்பர்களோட வெளியே போறது, கோவிலுக்கு போறதுன்னு என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். என்னை போல இருக்கிற வயசானவங்களோட பிரார்த்தனை என்ன தெரியுமா? படுக்கையிலே விழாம நடக்கையிலே போகணும் தான்.
1: சித்தி, நீங்களும் தான் சித்தி. ராமன் தேவி இங்க இருந்து ஆபீஸ் போட்டோம். அடுத்த மாசம் நாங்க உங்க வீட்டுல வந்து தங்குறோம். எப்படி?
2: அதுக்கு என்னடா, தாராளமா வாங்க. என் மருமக சூப்பரா காப்பி போடுவா, சூப்பரா சமையல் பண்ணுவாடா.
3: உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைய முத முதலா கேக்குறனா, சும்மா ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா?
2: அப்படி கிண்டல் பண்ற?
1: சரி சரி, பக்கத்துலதான் ஐஸ்கிரீம் கடை இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுங்க, யார் யாருக்கு என்ன பிளேவர் வேணும்?
2: எனக்கு மேங்கோ வேணும்டா.
4: எனக்கு பட்டர் ஸ்காட்ச்.
5: அடடடடா, இப்பதான் நாம எல்லாரும் ஒன்னா ஆயிட்டோமே, இனிமே எதுக்கு வேற வேற பிளேவர்?
1: அப்படியா, ஒரே பிளேவர்? அப்ப ஒரே பிளேவர் ஃபேமிலி பேக் அப்படிதானே?
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நல்லதொரு குடும்பம் நாடகம். எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள். இதில் நடித்தவர்கள் சிவாவாக ஆர் ரமேஷ், ஆறுமுகமாக எஸ் கே ராதாகிருஷ்ணன், கனகமாக டாக்டர் விஜயலட்சுமி, சாந்தாவாக ஜெயலலிதா, ராமாக முல்லை தனசேகர், பவித்ராவாக ஆர்த்தினி, தேவியாக உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
7: நேரம் இரவு 8:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. இனி கேட்கலாம் பாரதிய சேனா.
8: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, தத்தா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
9: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர் அங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இனி திரைகானம் கேட்கலாம். வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எல்.ஆர். ஈஸ்வரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து பி. சுசீலா எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக

ஒழித்த அந்த பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் காட்டுராணி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒழிஞ்சு குஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்கிது காலாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்கிது காலாலே
0: காத்துப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ஜப்பானில் கல்யாணராமன் முதல் மரியாதை திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: இருக்கட்டும், இனிமைக்கு வரவு நடக்கட்டும், கிழமைக்கு செலவு இருக்கட்டும், இனிமைக்கு வரவு நடக்கட்டும்.
1: பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத்த பத

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: வழுத்திருக்க ஏறிய ஒழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங் கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டு பேருதான் பெருச
2: போடா பொடிமட்ட ஏறாத

0: பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவன் அடி மாங்கோளத்து கரமேல
1: மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக பூவே பூச்சிடவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பலே பாண்டியா நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. நிகழ்ச்சியில் இதய வீணை காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை இதய வீணை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:40. தொடர்ந்து நிகழ்ச்சியில் காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

குடித்தவரே, அந்த காமனை கண்ணால் எரித்தவரே, மது கஷாயத்தை குடித்தவனே, மகாபிஷத்தை கு

0: அடிப்பேன், இல்லாங்க டீ அடிப்பேன், சோக்கா பேசினே காப்பத்து பாக்கெட் அடிப்பேன். சுட்டிருந்தா டீ அடிப்பேன், இல்லாங்க டீ அடிப்பேன், சோக்கா பேசினே காப்பத்து பாக்கெட் அடிப்பேன். டவடிப்பேன், டைவடிப்பேன், டவடிப்பேன், டைவடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைட உன்ன நோட்டால் அடிப்பேன்.
1: காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான்.

என்ன மனுஷன் என்ன உலகம் நெங்கிறான் தம்பிங்கிறான் கல்லா பட்டியை கண்டான் கட்டி தலாம் மடிக்கிறான் என்ன மனுஷன் என்ன உலகம் நெங்கிறான் தம்பிங்கிறான் கல்லா பட்டியை கண்டான் கட்டி தலாம் மடிக்கிறான் பெஞ்ச மழை ஓஞ்சி போன பெஞ்ச மழை ஓஞ்சி போன சாஞ்சையுடன் காஞ்சி போன பேட்டையத்தான் மாத்திக்கு அடிக்கிறான்.

இதுவரை நினைவில் நின்றவை. மன்னிக்கவும், இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதய வீணை காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இனிய ராகம். நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடர்வது பொங்கும் மங்கலம்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.
1: இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது. நேரம் காலை 5:30. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஜகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.